கண்டது.

0: நேரம் 8:04 கேட்டுக்கொண்டிருப்பதை புதிய மனத்தியாளத்திற்குள் நாங்களும் நுழைந்திருக்கின்றோம். 8 அப்படி என்ற உடனே எங்களுக்கு போட்டி நிகழ்ச்சிக்கான நேரம் அப்படின்றது டக்கண்டு ஞாபகம் பெறும் சஞ்சீவன். இன்றைய நாள் திங்கட்கிழமை முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சியோடு நாங்கள் உங்களை சந்திக்க போகின்றோம். அதற்கு முதல் நாங்கள் டொரண்டோட காலநிலையும் ஒரு முறை பார்த்துள்ளோம். டொரண்டோல இப்பொழுது என்ன காலநிலையாக இருக்கிறது அப்படி என்று பார்த்தால்
1: 11 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. 8 டிகிரி செல்சியஸ் காலை பொழுது, நாளைய நாளில் 11, நாளை மதியம் 13 டிகிரி செல்சியஸாக இருக்க போன்றது. நள்ளிரவின் பின்னர் வாகன எரிபொருள் விலையில் மாற்றம் இல்லை அப்படி என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
0: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, அதையும் நாங்கள் திருப்பியும் ஒருக்க ஞாபகப்படுத்திக் கொண்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்கின்ற எங்களுடைய பக்கத்தினூடாக பின்தொடரலாம். அது மட்டுமல்லாமல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்திலும் நீங்கள் எங்களை பின்தொடரலாம். ஈஸ்ட் எஃப்எம் அலுவலக தொடர்விலக்கம் 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம்மின் மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
1: பொதுவாக முடிஞ்சா தொடங்குவில் நாங்கள் ஆய்வுகள், தரவுகள், அது மட்டுமில்லாமல் இனிய விடயங்களை வைத்து கேள்விகளை தருவோம். நீங்கள் அணைந்து கொண்டு பதிலை சொல்லிக் கொள்வீர்கள். அறிந்து கொள்வதற்கு பல விடயங்களாக ஒவ்வொரு திங்கட்கிழமையின் இரவு காற்றிலையும் இது அமைந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளும் ஒரு வித்தியாசமான ஒரு விடயம் பற்றி நாங்கள் தரவுகள் ஊடாக எடுத்த விடயத்தை உங்களுக்கு கேள்வியாக கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த விடயம் பற்றி தான் இன்றைய நாளில் நாங்கள் கேட்கப் போகின்றோம். இந்த பதில் வருகின்ற பொழுது சில வழிகள் இதற்கு எல்லா பதிலும் வரலாம், ஆனால் இந்த முடிவில் நாங்கள் சொல்கின்ற பதில் வருகின்ற பொழுது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். அது உண்மையா அப்படின்னு சொல்லி என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிலதுக்கு வந்து விஞ்ஞான உலகம்
0: திங்கட்கிழமைகளிலேயே மக்கள் அதிகம் செய்வதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. திங்கட்கிழமைகளிலேயே மக்கள் அதிகம் செய்வதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன, அது என்ன விடயம்?
1: தெரிந்தால் நீங்கள் இணைந்து கொண்டு பதிலை சொல்ல 416-554-404 இணைந்து கொள்ளலாம்.

0: என்ன பதில் திங்கக்கிழமை என்ன
1: செய்யறீங்க?
0: இல்ல நடக்கிற விஷயங்கள அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வரும் போட்டிருக்குதா? உண்மையான விஷயம் வேலையை கொண்டு போற பேக் தேடுறது நல்ல விஷயம். பார்க்கலாம் அதான் சொல்லி என்ன நன்றி நிகழ்ச்சி ஒன்று மைக்கி
1: நன்றி
0: நன்றி வணக்கம்.
2: நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 416-554-4000 இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கம்.
0: இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு தரவினை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் உங்களுக்கான ஒரு கேள்வியை தந்திருக்கின்றோம். ஒரு வித்தியாசமான பதில் அப்படி என்று சொல்லலாம். இப்ப ஸ்ரீகாந்த் சொன்ன மாதிரி அதுவும் சில வேலை இருக்கலாமா இல்லையா என்பது கொஞ்சம் தெரியும். ஆனால் அப்படியான ஒரு ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்தில் எடுக்கப்பட்ட ஒரு தரவு தான் இந்த தரவாக இருக்கின்றது. திங்கட்கிழமையில்தான் அதிகமாக இந்த விடயத்தை செய்கின்றார்கள். உலகளாவிய ரீதியில் எடுக்கப்பட்டிருக்கின்ற ஆய்வின் அடிப்படையில் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்ன விடயத்தை இனிய நாட்களோடு ஒப்படுகின்ற போது திங்கட்கிழமை செய்கின்றார்கள் மக்கள் என்பதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நீங்களும் பதிலை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். திங்கட்கிழமை இரவு காற்றில் இணைப்பில் இணைந்திருக்கின்ற அடுத்த நேரம் கேட்டு பார்க்கலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் பத்மநாதன், வணக்கம். எப்படி இருக்கீங்க இருவரும்?
2: நல்ல சோமா இருக்கிறோம் பத்மநாதன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சோமா இருக்கிறோம். உங்கள் ரெண்டு பேர்த்த வைத்தியம் மெரட்டில் சிரிச்சு சிரிச்சு கார் ஓடி கொண்டு வந்தேன்.
0: நன்றி நன்றி நன்றி.
2: கவனமா கார் ஓட்டுங்க பத்மநாதன்.
0: என்ன பதில்?
3: நாளும் அப்படிதான், நீங்க ரெண்டு வந்தாலே உடம்புல உள்ள அழுப்பு எல்லாம் போயிடும்.
0: நன்றி நன்றி. அந்த அன்புக்கு என்ன பதில் பத்மநாதன்?
3: என்ன நான் சொல்ற பதில் வந்து, எல்லாம் கணக்கு உலக நீங்க கிழமை காலான பார்க்கணும். பேங்க் என்ன எடுத்திருக்கா, அது என்ன எடுத்துருக்குது,
2: நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 416-554-4000 இங்கிலீஷ்லயும் சொல்லணுமா நம்பர்?
0: இல்ல நீங்க தமிழ்ல சொன்னாலே போதும்.
4: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
5: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
6: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
7: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பாக்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6 மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 off. ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மென்ட் இங்க்.
5: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது 1வது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 gram மேகி கோகனட் மில்க் பவுடர் $3 for $11. ஆனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 gift card பரிசு. பிக்கரிங் நாங்கள் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் 2200 ப்ரோக் ரோட் ப்ரோக்கண்டேல் ப்ரோ 905-512-4261
1: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி ஃபிஷ் பொளிச்சது ஃபிஷ் நிர்வனா கிளி பரோட்டா கிளி பிரியாணி தம் பிரியாணி கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா 1210 கெனடி ரோட் ஸ்கார்ப்ரோ 416-288-0994 kairalitaste.com
8: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
9: அது சரி
8: உங்களுக்கு ஆடி கார்
9: என்னது
8: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
10: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள் $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்
11: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்
10: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
11: 416-900-4599
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7

0: 8:20 10° C 10° C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளை காலை 11, நாளை மதியம் 13 ஆக இருக்கப் போகின்றது. திங்கட்கிழமையின் இரவு காற்றலை நம்ம ஒரு நிகழ்ச்சியுடன் இருந்திருக்கின்ற முடிஞ்சா தொடங்கோவில் இன்றைய நாளில் நாங்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால்,
1: இதுதான் கேள்வி. இந்த விடயத்தை திங்கட்கிழமைகளிலேயே மக்கள் அதிகம் செய்வதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அது என்ன விடயம் அப்படின்னு தான் நாங்களும் கேட்டிருக்கின்றோம். நான் நிக்கிறேன் சஞ்சீவன்.

0: அதிகமாக நடக்கின்ற விஷயம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் இருவரை சந்தித்துக் கொண்டு நாங்களும் பதிலை உறுதிப்படுத்திக் கொள்ள போன்ற மனப்பில் யார் என்று பேசலாம். எங்களோடு வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம்.
2: யாசோ வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: சோமா இருக்கிறீங்க? ரெண்டு பேரும்
2: நாங்க நல்ல சோமா இருக்கிறோம். யாசோ
0: என்ன பதில் ஜாசோ?
1: இது எந்த தலைமுறையை தான் கொண்டு இருப்பேன். என்னடா வேலைக்குள்ள போனா மேனேஜர் நல்லபடியா ஒரு சிரிப்பாரா, இல்லாட்டிக்கு வேலை செய்யறத இல்லாட்டிக்கு ரஃபா இருப்பிடமா, இல்லாட்டி வேலையில கொஞ்சம் என்னென்ன தரப்போயினாமன்ற ஒரு நாங்களே எங்கிற சரியா கேப்பரையில போய் கொண்டு இருப்போம். அங்க போனா சிம்பிளா இருக்குமன்றது இந்த கருத்து. வேலைக்குள்ளே என்ன நடக்க போதன்றது பூவம்பம்.
0: இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் முழுவியலம் என்னவா இருக்க போதானே?
3: என்ன
0: பதில்
3: அன்பு? அதாவது இந்த வார கிழமை என்னத்தை போய் நாங்கள் பட்டி புடுங்க போறோம், அல்லது எங்களுடைய அவங்க என்னத்தை பட்டி புடுங்க போறாங்க, அந்த தலைடி அந்த வெள்ளிக்கிழமை வரையும் இருக்கும்.
0: சரி, அதாவது திங்கக்கிழமை வேலை இருக்குமா இல்லையான்ற ஒரு பிரச்சனை இருக்கும்.
3: அது லே ஆஃப் அதுகளை விட எப்படி அந்த கிழமைய சுமூகமாக முடிக்க
2: சமாளிக்கிறது, அவர்களை எவ்வாறு சமாளிப்பது அப்படி என்றது.
3: அந்த சமாளிப்பு தான் வேண்டும். அதுதான் அநேகமாக அந்த பிரச்சனையாக இருக்கும் நினைக்கின்றேன்.
0: ரெண்டு காலம் உடைய வேலைதளத்துல சொல்லிருக்கேன், இதுதான் பிரச்சனை என்று. அன்பு
3: நன்றி.
0: வணக்கம்.
2: இப்பொழுது நாங்கள் பதிலை சொல்லுகின்ற நேரம் கூட நெருங்கி இருக்கிறது. நாங்கள் கேட்ட கேள்வி இதுதான், இந்த விடயத்தை திங்கட்கிழமைகளிலேயே மக்கள் அதிகம் செய்வதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன, அது என்ன விடயம் அப்படி என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய நேர்கள் வந்து நிறைய பதில்களை தந்திருந்தாங்க.
0: ஆமாம், நிறைய பதில்கள், வித்தியாசமான கோணத்திலும் அவர்கள் எண்ணி இருந்தார்கள் இப்படியான விஷயம். ஆனால் யாரும் இதை நீங்கள் ஜோதிச்சிருக்க மாட்டீங்க. சில வேளையில் ஏன் அப்படி என்று சொல்லிச்சுன்னா, எப்போ அது வேலையில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரையீங்க, அல்லது இன்னொரு வாய்ப்பு உங்களை கிடைக்கின்ற பொழுது, அல்லது இன்னொரு தேர்வு ஏற்படுகின்ற பொழுது தான் இதையெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள்.
2: இது எங்கள் ஒர்க் பிளேஸ் ட்ரெண்ட் ஸ்டடிஸ் ஃப்ரம் லிங்க்டின்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பாக தான் இருக்கிறது.
0: ஆமாம், லிங்க்டின் அண்ட் கலாப் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள்.
2: என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமையில வந்து என்ன அதிகமாக செய்கின்றார்கள்ன்றா குவிட்யர் ஜாப். இதுதான் திங்கட்கிழமைகள்ல வந்து மக்கள் வந்து அதிகமாக செய்யறாங்களா?
0: எனவே செய்கின்ற வேலையில் இருந்து வெளிநடப்பு செய்வது, அல்லது வேலையை விட்டுட்டு வெளியில போற விஷயம் வந்து, அல்லது வேலையை வேண்டாம் என்று துறைவிட்டு போற விடயம் வந்து திங்கட்கிழமைகளே அதிகமாக இடம்பெறுகின்றது உலகளாவிய ரீதியில் அப்படி என்று சொல்லி லிங்க்டின் கலாப்பினால் எடுக்கப்பட்டிருக்கின்ற தரவுகள் சுட்டி காட்டுகின்றன. இதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படி என்று சொல்லப்படுகின்றது என்று சொல்லி சொன்னாலும், இப்ப இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து நீங்க ஆழமாக இருந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்து இதுதான் அப்படி என்று சொல்லி நீங்க போய் செய்யக்கூடிய ஒரு நாள் திங்கட்கிழமையாக இருக்கும், அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது போன வாரத்தில் இடம்பெற்றுக் கொண்ட சில விடயங்களுடைய தாக்கம் அல்லது எதிரொலி வந்து இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இதற்கான தீர்ப்பை உங்களுக்கு தந்துவிடும். அதனால தான்
2: நீங்க சஞ்சீவன் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா லாங் வீக்கெண்டா இருக்கு. இப்ப திங்கட்கிழமையும் அதுக்குள்ள போயிருந்தானே, இப்ப செவ்வாய்க்கிழமை தானே நாங்க பதில சொல்ல வேண்டியதா இருக்கு.
0: ஒண்ணு மட்டும் தெரியுது, நீங்க குயிட் பண்றேன்னு சொல்லிச்சுன்னா செவ்வாய்க்கிழமை குயிட் பண்ணீங்கன்னு மட்டும் தெரியுது.
2: அதே போல பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து உங்களை வந்து வேலையில இருந்து நீக்கிறவங்க புதன்கிழமையில தானே அதிகமா கூப்பிட்டு வேலையில இருந்து நீக்குவாங்க.
0: சரி, நல்ல விஷயம், அந்த நிறுவனம் வாழ்க. எனவே பதில இணைந்து கொண்டு சொல்லணும் எங்களுக்கு நன்றியை சொல்லிக்கலாம். மீண்டும் அடுத்த திங்கங்களும் உங்களுக்கு இன்னொரு கேள்வியோடு முடிஞ்சா தொடங்கும் உங்களை சந்திக்க போறது 8:25.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM தமிழ் செய்திகள்.
1: ஆன்டாரியோவில் சிகிச்சைகளையும் தடுப்பூசிகளையும் வழங்குவதற்கான மருந்தாளர்களின் அதிகாரம் ஜூலை மாதம் முதல் மேலும் விரிவுபடுத்தப்படுகின்றது. 19 நோய்களுக்கு சிகிச்சைகளை பரிந்துரைக்க மருந்தாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 9 நோய்கள் சேர்க்கப்படுகின்றன. மக்கள் வேகமாக மருந்துகளை பெறவும் மருத்துவமனைகள் மீதான அழுத்தங்கள் குறையவும் இந்த விரிவாக்கம் உதவும் என ஆன்டாரியோ சுகாதார அமைச்சர் சில்வியா ஜான்ஸ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
2: தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதான கட்சிகளின் தலைவர்களை நேரில் சென்று சந்தித்தமை கவனம் பெற்றுள்ளது. முதலாவது சட்டசபை அமர்வுகள் பின்னர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை அவர் சந்தித்துள்ளார். முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் கூறியதாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரையும் அவர்களது இல்லங்களுக்கு நேரடியாக சென்று முதலமைச்சர் விஜய் சந்தித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நாளை முதலமைச்சர் விஜய் நேரில் சந்திக்க உள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன.
1: இலங்கையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் ஜூன் 17 தேதிக்கு முன்னர் தீர்மானம் எடுக்காவிட்டால் அரசுக்கு எதிராக பாரிய போராட்டம் நடத்தப்படும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்துள்ளது. பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்த எதிர்க்கட்சிகள் ஆதரவினை வழங்க தயாராக உள்ள போதிலும் தேர்தலுக்கு பயந்து அரசாங்கம் திட்டமிட்டு தாமதிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: பத்து நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca
1: get ready folks
2: இது கலிகள பாட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage, எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான் 6478910742.
3: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
4: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-63.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-706-4
9: தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 8:44 கேட்டுக்கொண்டிருப்பதை நீங்கள் விறுவிறு விளையாட்டுச் செய்திகளை கேட்கலாம்.
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
2: இன்றும் விறுவிறு விளையாட்டுச் செய்திகளில் ஐபிஎல்லில் இருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். ஐபிஎல்லில் குறிப்பாக பஞ்சாப் டெல்லி அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய நாளில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இது 55வது ஐபிஎல் போட்டியாக தர்மசாலா மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. முன்னதாக பஞ்சாப் அணி 110 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது 5 விக்கெட்டுகளை இழந்து, டெல்லி கேபிட்டல் 216 ஓட்டங்களை 7 விக்கெட்டுகளை இழந்து பெற்று இன்றைய போட்டியில் 3 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பஞ்சாபை பொறுத்தவரையில் அதிகூடிய ஓட்டங்களாக ஆட்டமிழக்காமல் அணியின் தலைவர் ஸ்ரேயாஸ் அய்யர் 36 பந்துகளில் 59 ஓட்டங்களையும், அதேபோன்று ஆரியா 33 பந்துகளில் 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 8 பந்துகளில் ஷியான் சேஜ் ஆட்டமிழக்காமல் 21 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே நேரம் டெல்லி கேபிட்டலை பொறுத்தவரையில் அக்சர் பட்டேல் அணியின் தலைவர் 30 பந்துகளில் 56 ஓட்டங்களையும், டேவிட் மில்லர் 28 பந்துகளில் 51 ஓட்டங்களையும், 10 பந்துகளில் 24 ஓட்டங்களை அசுதோஷ் சர்மா பெற்றுக் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பந்துவீச்சை பொறுத்தவரையில் அர்ஷிப் சிங் 2 விக்கெட்டுகளையும், ஜாஷ் தக்கூர் 2 விக்கெட்டையும் கைப்பற்றியிருக்கின்றார்கள். இந்த வெற்றியோடு அட்டவணையை பொறுத்தவரையில் தொடர்ந்தும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலிடத்தில் காணப்படுகின்றது. 11 போட்டிகளில் 7 போட்டிகளில் வெற்றி பெற்று 14 புள்ளிகளோடு முதலிடத்திலும், சன்ரைசர்ஸ் 11-7 வெற்றி பெற்று 14 புள்ளிகளோடு இரண்டாம் இடம், குஜராத் டைட்டன் 11-7 வெற்றி பெற்று 14 புள்ளிகளோடு மூன்றாம் இடத்திலும், பஞ்சாப் 11-6 வெற்றி பெற்று 13 புள்ளிகளோடு நான்காம் இடத்திலும், சென்னை 11-6 வெற்றி பெற்று 12 புள்ளிகளோடு ஐந்தாம் இடத்திலும், ராஜஸ்தான் 11-6 வெற்றி பெற்று 12 புள்ளிகளோடு ஆறாம் இடத்திலும் காணப்படுகின்றது. எனவே இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் அடுத்தடுத்து இனி வரப்போகின்ற போட்டிகள் வந்து அடுத்த நிலை சுற்றினை தீர்மானிக்கின்ற போட்டிகளாக அமைய காத்திருக்கின்றன. T20 உலகக்கிண்ண போட்டியின் போது இடம்பெறாத பங்களாதேஷனுடைய 3 போட்டிகள் குறித்து ICC இந்த போட்டிகளிலிருந்து பங்களாதேஷை நீக்கியமை குறித்து ஒரு விசாரணை குழுவை அமைத்து அதில் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பங்களாதேஷ் இப்பொழுது கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஒரு கமிட்டி ஒன்றை உருவாக்கி அதனூடாக இதற்கான முடிவுகள் எட்டப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி பங்களாதேஷ் அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது. ஐரோப்பாவில் இடம்பெறப்போகின்ற ஐரோப்பிய பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளுக்கான லான்ச் இடம்பெற காத்திருக்கின்றது. 2026 ஆண்டு 6 அணிகள் இடம்பெறுகின்றது. ஆகஸ்ட் மாதம் இடம்பெறப்போகின்ற இந்த போட்டிகள், இதில் இப்பொழுது டிராகுல் ராபிட் டப்ளின் கார்டியன் அணியினுடைய தலைவராக அதனுடைய உரிமையாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். இது குறிப்பாக அயர்லாந்து கிரிக்கெட் மற்றும் ஸ்காட்லாந்து கிரிக்கெட், ராயல் டச் கிரிக்கெட் அசோசியேஷன், அதே போன்று இந்த இவர்களோடு பாலிவுட் ஸ்டாராக இருக்கின்ற அபிஷேக் பச்சன் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றுகளை அல்லது இந்த கிரிக்கெட் போட்டிகளை நடத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. டப்ளின், பெல்ஃபாஸ்ட், எடின்பர்க், கிளாஸ்கோ, அதே போன்று ராட்டர்டாம், ஆம்ஸ்டர்டாம் ஆகிய அணிகள் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளுகின்ற 6 அணிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ICC ஒருநாள் தரவரிசை வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்தும் முதலிடத்தில் இந்தியா நீடிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் இந்த தரவரிசை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த 2 இடங்களில் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளும், தென்னாப்பிரிக்கா 4 இடத்திலும், பாகிஸ்தான் 5 இடம், அதே நேரம் 6 இடத்தில் இலங்கை, ஆப்கானிஸ்தான் 7, இங்கிலாந்து 9, பங்களாதேஷ் 10 இடம், மேற்கு தீவுகள் 11 இடத்திலும், அயர்லாந்து குறிப்பாக 12 இடத்திலும், ஜிம்பாபே 13 இடத்திலும் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. 29வது லாலிகா பட்டத்தை பார்சிலோனா தட்டிச் சென்றிருக்கின்றது. 2வது முறையாக பார்சிலோனா லாலிகா சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய நாளில் ரியல் மேட்ரிக் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்த 29வது பட்டத்தினை பார்சிலோனா தட்டிச் சென்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஃபீவா உலகக்கிண்ண போட்டிகளில் அதற்கான தயார்படுத்தல்கள் டொரண்டோ மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஃபைனல் டச்சஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கடல்நிலை விடயங்களில் இப்பொழுது முழுமூச்சாக இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சில புனர்நிர்மாண வேலைகளாக இருக்கலாம், திருத்த வேலைகளாக இருக்கலாம், இவை தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஜூன் மாதம் 11 தேதி இந்த போட்டிகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோ சிட்டி, அதே போன்று குடஜர் ஆகிய இடங்களில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 48 நாடுகள் பங்கு பெறுகின்றன. 104 போட்டிகள் வந்து கனடா, அமெரிக்கா, மெக்சிகோவில் இடம்பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ரீதியில் தான் 13 தேதி பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இடம்பெறப்போகின்ற ஆஸ்திரேலியா தோக்கி அணிகளுக்கு இடையிலான போட்டி, அதற்கான தயார்படுத்தல்கள் இப்பொழுது இடம்பெறுகின்றன. அதே நேரம் 12 தேதி டொரண்டோவில் வந்து பாஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா ஆகிய அணிகள் மோதுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அது இன்றைய நாளினுடைய விறுவிறு விளையாட்டுச் செய்திகள் கேட்டிருந்தோம்.

0: 8:52, 10 டிகிரி செல்சியஸ் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற பாடலோடு நிகழ்ச்சியில் எங்களோடு பயணித்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொண்டு நாங்களும் விடைபெறுகின்ற நேரம் வந்திருக்கின்றது. விளக்கமாக சொல்லுகின்ற இரண்டு விஷயங்களையும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம்.
1: டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: 10 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை 13 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது. இன்று இரவு 3 டிகிரி செல்சியஸ், நாளை காலை 5, நாளை மதியம் 13 இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. அந்த விடயத்தோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
1: என்று உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜி,
0: செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: நன்றி நேர்களே, வணக்கம்.

0: உங்கள் இஷ்டம் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்
1: என்றும் இசையுடன் இஷ்டம் உங்களுடன் 102.7.
2: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
5: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசின?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: You're listening to 102.7
1: 102.7
0: East FM.
2: Show mercy on it.

East FM 102.7. 102.7.

0: East FM 102.7.
1: Divine. Let me work.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: பிக்கரிங்கில் JHA Enterprise வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 Brock Road, பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் முன்றலில் May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA Enterprise வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirupor mattum business aarambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
4: 416-457-0651. Some conditions may apply.
1: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின் 437-860-7002.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
6: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லாய் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லாய் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
7: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. East FM.ca. East FM.ca.

0: என்றும் இசையுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165052 4165 6477873784 6477873784.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
1: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் 3 for $11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: Music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Fantast Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idale. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மாக்கம் ரோட், மாக்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
6: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
6: 416-461-6401.
7: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
8: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. EastFM.ca.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க்.
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323. பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில் பசுமை மார்க்கெட்.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போனோம், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: Feel the power.
4: Feel the bass. 102.7 FM.
5: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390
6: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ யூனிட் 15 Scarborough. 416-841-5301 416-841-5301.
7: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோ டீம் முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663 கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்றுத் தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 647 ஓ மை ஹோம்.
8: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
9: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 102.7 கேட்டாலே
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும், சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிரல்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-22.
4: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
5: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
6: FM 102.7 East FM.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
3: சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
4: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஆஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழையிறையில் பொதிசோறு $20. சைவம், அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

திருப்பண்பலை இஸ்எஃப்எம் 102.7. Yeah.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
4: 5000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year interest free இல் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. Markham & Steels Blue Building இல் விஜயா ஜுவல்லரி.
5: 416-900-4599.
6: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொராண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
5: அழகோ அழகு. 6477873784.
7: கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

FM 102.7 East FM.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நட ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்

இந்த உலகில் நாம் எம்மால் என்ற பணி தொடர்வோம், எம்மால் முடிந்த தானம் தர்மம் செய்வோம், எம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இருப்போம். இந்த உலகில் இருக்கின்ற அத்தனை பேரும் இயல்பாக இணக்கமாக இருப்பதிலே மிக மிக மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவோம்.

யாதும் ஊரே யாவரும் கேளிர், இது எங்கள் முன்னோர்கள் வாக்கு. இந்த உலகில் பிறந்த எல்லோரையும் நேசிப்போம், இந்த உலகில் எல்லோரையும் அன்பு செய்வோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் தொடர்புகளுக்கு 416-824-1212.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 12 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை, புத்தம் புதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: நாட்டுக்கொரு பண்பலை இசைஎஃப்எம் 102.7
1: ஏஸ்டிஎஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். வெளியில் வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ் உடல்நிலை 4 இருக்கிறது. லேசான மழை துருளோடு இன்றைய காலை பொழுது விடிந்திருந்தாலும் கூட சூரியொளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாடு இருக்கும். கூடுதலாக 13 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என வானிலை எதிர்ப்பு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்க்கலாம். நாளை புதன்கிழமை 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும். ஆனாலும் கூட பெரிய அளவில் சூரியொளியை காணக்கூடியதாக இருக்கும். 14 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. வியாழக்கிழமை முகில் கூட்டம் நிறைந்திருக்கும். 12 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். வெள்ளிக்கிழமையும் அதே போன்ற நிலைமை இருக்கும். ஆனால் 16 பாகை செல்சியஸாக இருக்கும். பெரும்பாலும் முயல் கூட்டம் நிறைந்திருக்கும். ஆனாலும் அடிக்கடி சூரியனை காணக்கூடிய நிலையும் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறது. சனிக்கிழமை 21 பாகை செல்சியஸாக வெப்பநிலை அதிகரிக்கப் போகிறது. 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 17 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை 19 பாகை செல்சியஸாக வெப்பநிலை அதிகரிக்கும். திங்கட்கிழமையும் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தொடரப்போகின்ற நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல் இதுதான்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் இப்பொழுது 7:15. கனேடிய செய்திகள். ஹண்டா தொற்றால் பாதிக்கப்பட்ட சொகுசு கப்பலிலிருந்து கனடா திரும்பியுள்ள 4 கனேடியர்களும் குறைந்தபட்சம் 21 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்படுவார்கள் என பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். கடந்த மாதம் MV ஹாண்டியூஸ் என்ற உல்லாச கப்பலில் ஹண்டா தொற்று பரவல் ஏற்பட்டது. இந்த கப்பலில் பயணம் செய்த 130 பயணிகளில் 4 பேர் கனேடியர்கள். கனரி தீவுகளில் இருந்து புறப்பட்ட 4 கனேடியர்களும் ஞாயிற்றுக்கிழமை பிரிட்டிஷ் கொலம்பியாவின் விக்டோரியாவில் தரையிறங்கியதாக அறிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு எந்த விதமான தொற்று அறிகுறிகளும் இல்லை என பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் சுகாதார இயக்குநர் போனி ஹென்றி அறிவித்திருந்தார். இந்த 4 கனேடியர்களும் குறைந்தபட்சம் 21 நாட்களுக்கு தம்மை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள் எனவும், சில வேளைகளில் இது இருமடங்காக நீடிக்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த 4 பயணிகளில் 70 வயதான யூகோன் பிராந்தியத்தைச் சேர்ந்த இருவர் மற்றும் 70 வயதான பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தைச் சேர்ந்த மற்றொருவரும் தற்போது வெளிநாட்டில் வாழும் 50 வயதான ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. MV ஹவுண்டியூஸ் உல்லாச பயண கப்பலில் இருந்த எந்த கனேடியர்களுக்கும் ஹண்டா தொற்றினால் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றும், கப்பலில் இருந்த நோயுற்ற நபர்களுடன் அறியப்பட்ட நேரடி தொடர்புகளை அவர்கள் கொண்டிருக்கவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதியின் ஆன்டாரியோ லிபரல் கட்சி வேட்பாளர் தெரிவு நியாயமான முறையில் நடைபெற்றது என ஆன்டாரியோ லிபரல் கட்சி நெடுக்கால தலைவர் தெரிவித்துள்ளார். ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதியில் உள்ள ஆன்டாரியோ லிபரல் கட்சி உறுப்பினர்கள் இடைத்தேர்தலுக்காக தமது வேட்பாளரை வார விடுமுறையில் தேர்வு செய்தார்கள். இந்த வேட்பாளர் தேர்வு நியாயமாகவும் வெளிப்படையாகவும் ஒளிவு மறைவின்றியும் நடைபெற்றதாக ஆன்டாரியோ லிபரல் கட்சியின் இடைக்கால தலைவரான ஜான் ஃப்ரேசர் தெரிவித்துள்ளார். இந்த வேட்பாளர் தெரிவு நியாயத்தன்மை குறித்து வேட்பாளர்களில் ஒருவரான லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினரான நெட்டி எஸ்கின் ஸ்மித் சந்தேகம் வெளியிட்டிருந்தார். ஆன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிடும் எண்ணத்தில் உள்ள நெட்டி எஸ்கின் ஸ்மித் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு மாகாண சபையில் ஒரு ஆசனத்தை வெற்றி பெறுவதற்கு முயற்சித்தார். இருந்த போதிலும் சனிக்கிழமை நடைபெற்ற நியமன தேர்தலில் குறைந்த எண்ணிக்கையான வாக்கு வித்தியாசத்தில் அஸ்னூல் ஹபீஸிடம் அவர் தோல்வியடைந்தார். முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த வாக்களிப்பு செயல்முறை மீது அவர் சந்தேகத்தை எழுப்பினார். இந்த நியமன தேர்தலில் வாக்காளர் அடையாள அட்டைகளில் சிக்கல்கள் இருந்ததாகவும், தேர்தல் முடிவினை எதிர்த்து மேன்முறையீடு செய்யும் சாத்தியங்கள் குறித்து தான் ஆலோசித்து வருவதாகவும் நேட் எஸ்கின் ஸ்மித் தெரிவித்தார். ஆனாலும் வேட்பாளர் தெரிவு நியாயமான செயல்முறை என்றும், அதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை எனவும், அதை தவறென்று கூறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும் இடைக்கால தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த தோல்வியினை அடுத்து ஆன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான முயற்சியினை தான் தொடர்ந்து முன்னெடுக்க எண்ணியுள்ளாரா என்பதை குறித்து நேட் எஸ்கின் ஸ்மித் இதுவரை தெளிவான விளக்கமதனையும் வழங்கவில்லை. இந்த நிலையில் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதியை முதல்வர் டக் ஃபோர்டு விரைவில் அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வார விடுமுறையில் ஒஷாவாவில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றில் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் 16 வயது இளைஞனை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆஷாவாவில் உள்ள டிமோட்டன்ஸுக்கு வெளியில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் ஒன்றில் 23 வயதான ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தோடு 16 வயதுடைய சிறுவன் தொடர்பு பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் குறித்த 16 வயதுடைய சிறுவனை தாம் கைது செய்திருப்பதாகவும் காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மெக்காவனன் எக்லிங்டன் சந்திப்பிற்கு அருகாமையில் உள்ள துரித உணவகம் ஒன்றுக்கு அருகில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. மெக்காவனன் எக்லிங்டன் சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள மெக்டொனால்ட்ஸ் துரித உணவகத்திற்கு வெளியில் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாகவும், இதனால் குறித்த உணவகத்தில் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இருந்த போதிலும் இதன் காரணமாக இவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை எனவும், இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் டொரண்டோ காவல்துறை தெரிவித்திருக்கிறது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கிறோம். 7:19.

0: 7:26.
1: காட்டுக்கரு பண்பலை
2: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 AM to 8 PM. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 years அல்லது 160 kilometers பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 kilometers எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.

இலங்கை செய்திகள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் வாரம் இன்று ஆரம்பமாகிறது. இதன்போது நினைவு ஊர்தியில் நினைவு சின்னத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. நல்லூர் பெண்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்திற்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்படுகிறது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஒரு பிரிவாகவும் தமிழ்த் தேசிய பேரவையினர் ஒரு பிரிவாகவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிப்பில் ஈடுபட்டனர். இதேவேளை முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற வலி நிறைந்த நினைவுகளை சுமந்தவாறு முள்ளிவாய்க்கால் நினைவூர்த்தி வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் பயணிப்பதற்கான தனது பயணத்தையும் ஆரம்பித்தது. இந்த நினைவேந்தலில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அந்த கட்சியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். இதேவழி மட்டக்களப்பிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பித்துள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு உணர்வு பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. 2009 ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது எந்தவித உணவுப் பொருட்களுமின்றி

பசியாலும் பட்டினியாலும் வாடிய தமிழ் மக்களுக்கு உயிர்காக்கும் உணவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி அமைந்திருந்தது. இதனை இன அழிப்பின் ஒரு குறியீடாக பகிர்ந்து கொள்ளும் நோக்கில் இந்த வருடமும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் வழங்கி வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வின் ஆரம்பத்தில் உயிரிழந்த மக்களுக்காக ஊடகவியலாளர் நினைவு தூபியில் ஈகைச் சுடரேற்றி 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்களுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. எமது மக்களின் பலிகளையும் அவர்கள் அனுபவித்த பசி பட்டினியையும் எளிய தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது என்றும், இந்த நினைவேந்தல் என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, இது நீதிக்கான எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் ஒரு வடிவம் எனவும் கூறப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் மண்ணில் சிந்தப்பட்ட இரத்தமும் அனுபவித்த துயரமும் சர்வதேச சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை அங்கு பலரும் வலியுறுத்தினார்கள். காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையினை வெளிப்படுத்த கோரியும் சர்வதேச நீதிகளை வேண்டியும் கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து போராடி வரும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இந்த முறையும் இந்த நினைவேந்தல் வாரத்தை முன்னெடுத்து வருகின்றமே குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பித்துள்ள நிலையில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு விடுத்த அறிவித்தலுக்கு அமைய இன்று முற்பகல் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே விசாரணைக்காக அங்கு முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் வானூர்திகளை கொள்வனவு செய்தமை தொடர்பில் ஆணைக்குழு மேற்கொண்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். இந்த விமான கொள்வனவின் போது $2 மில்லியன் நிதியினை லஞ்சமாக பெற்றதாக சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவிற்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவிற்கு 3 சந்தர்ப்பங்களில் $60 மில்லியன் பணம் வழங்கப்பட்டதாக கபில சந்திரசேன தெரிவித்திருந்தமையால் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு மஹிந்த ராஜபக்சேவை தமக்கு விளக்கமளிக்குமாறு அழைப்பு விடுத்திருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்காக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிற்கு வருகை தருமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதற்கமைவாக இன்றைய தினம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகி வாக்குமூலத்தை வழங்கிவிட்டு அங்கிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது. தையிட்டியில் சட்டவிரோத பீகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் நடவடிக்கையினை பிரதேசபை கைவிட வேண்டும் என பலாலி காவல்துறையினர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்த வழக்கிற்கான கட்டளை எதிர்வரும் 21ஆம் தேதி வழங்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த விகாரை அமைந்துள்ள பகுதிக்குள் வலிகாமம் வடக்கு பிரதேசபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகிறது. இந்த வீதியினை விடுவிக்கும் நோக்குடு கடந்த 28ஆம் தேதி வீதி அளவீட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனிடத்து குறித்த வீதியினை மறித்து அளிக்கப்பட்டுள்ள வேலியினை விகாராதிபதி அகற்ற வேண்டும் எனவும், தவறும் பட்சத்தில் பிரதேசபை வேலியகற்றும் செலவினத்தை விகாராதிபதி பிரதேசபைக்கு வழங்க வேண்டும் என்றும் தவிசாளர் கடிதம் மூலம் விகாராதிபதிக்கு அறிவித்திருந்தார். அதனிடத்து பிரதேசபை விகாரை வேலியினை அடாத்தாக அகற்ற முற்படுவதாக பலாலி காவல் நிலையத்தில் விகாராதிபதி முறைப்பாடு செய்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் தவிசாளரை பலாலி பிரதேசார் அழைத்து வேலியினை அகற்றினால் இனங்களுக்கிடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படும், எனவே வேலி அகற்றும் பணிகளை கைவிட வேண்டும் என அச்சுறுத்தும் துறையில் எச்சரித்துள்ளார்கள். இதற்கு தவிசாளர் மறுப்பு தெரிவித்து பிரதேசபைக்கு சொந்தமான வீதியினை விகாராதிபதியே பலவந்தமாக கையகப்படுத்தி இருப்பதாகவும், வீதியை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்போவதாகவும் உறுதிபட தெரிவித்தார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வலிகாமம் வடக்கு பிரதேசபை வீதியை மீட்கும் பணியினை கைவிட வேண்டும் என்றும், அதற்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவை வழங்க வேண்டும் எனவும் பலாலி காவல்துறையினர் மல்லாகம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு மீதான விசாரணையின் போது ஒருதலைப்பட்சமான விசாரணை செய்ய முடியாது என கூறி வலிகாமம் வடக்கு தவிசாளர் மற்றும் பிரதேசபையின் செயலாளர் ஆகியோரை நேற்றைய தினம் மன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தவிசாளர் மற்றும் பிரதேசபை செயலாளர் ஆகியோர் மன்றில் முன்னிலையான நிலையில் அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இந்த வழக்கை முன்னெடுத்தார். அவர் தமது தரப்பு வாதங்களையும் முன்வைத்தார். இதனையடுத்து இந்த வழக்கின் மீதான கட்டளைக்காக எதிர்வரும் 21ஆம் தேதி மன்று திகதியிட்டுள்ளது. அதேவேளை முறைப்பாட்டாளரான விகாராதிபதி மன்றில் முன்னிலையாக இருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்திலிருந்து 110 கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் மற்றும் ஹாஷ் போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்தி வந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 23 பௌத்த பிக்குகளையும் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கம் நிலையில் வைக்குமாறு நீர்கொழும்பு மேலதிக நீதிவான் சுபானி அபயசேகர இன்று உத்தரவிட்டார். April 26ஆம் தேதி தாய்லாந்திலிருந்து இலங்கை வந்த 22 பிக்குகளின் பயணப்பதிகளை காவல்துறையினர் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் சோதனையிட்டனர்.
இதன்போது சூட்சமமான முறையில் மறைத்து எடுத்து வரப்பட்டிருந்த 110 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. இதன் பெறுமதி சுமார் 110 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட தொடர் விசாரணைகளின் அடிப்படையில் தகவல்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த கடத்தல் நடவடிக்கை கொடுந்தியாக இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட ஆங்குணகுல அமிதானந்த தேரர் என்ற பிக்குவும் பின்பு கைது செய்யப்பட்டார். இந்த கடத்தல் குழுவின் முக்கிய நபராக கருதப்படும் சந்திரகுமாரதாரன் என்பவர் கைது செய்யப்பட்டு கடவுளை நீதவான் நீதிமன்றின் அனுமதியோடு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 பிக்குகள் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் அவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் தடை விதித்தது. சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட நீண்ட விசாரணைக்கு பின்பே அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை காவல்துறையினரின் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:40 நிமிடம் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: 7:46 நிமிடம் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.
1: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
2: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. Sarees $400, Shalwars $500, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், Chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத் தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. 2950 Birch Mount Road, Unit 5A, Birch Mount and Finch, 416-474-1016.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
5: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் முறையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரின் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 off. ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
6: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

7:54, இது குட் மார்னிங் கனடா. அனைத்துலக செய்திகள். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய் மூத்த அரசியல் தலைவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருவது ஆரோக்கியமான அரசியல் மாற்றமாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரின் இந்த அணுகுமுறைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழக காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் வரவேற்பு தெரிவித்துள்ளார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஒருவரையொருவர் சந்தித்து பேச முடியாத நிலை மாற்றி தமிழகத்தின் அரசியல் பண்பாட்டையும் மரபையும் மீட்டெடுக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் செயல்பட்டு வருவதாக பாராட்டியுள்ளார். பதவியேற்பதற்கு முன்பாக இடதுசாரி தலைவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்த விஜய், தற்போது திராவிடர் கழகத் தலைவர் வீரமணி, முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வைகோ, சீமான் போன்றவர்களை சந்தித்து வருவது பாராட்டிற்குரியது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகை முதலமைச்சர் விஜயின் இந்த செயற்பாட்டை அரசியல் நாகரிகம் என பாராட்டினார். முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட மூத்த தலைவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெறும் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அரசியல் நாகரிகம் மிகவும் பாராட்டிற்குரியது என்றும், இந்த அணுகுமுறையை தொடர்ந்து ஒரு நல்லாட்சிக்கும் ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கும் வழிவகுக்கும் என தான் உறுதியாக நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள 717 மதுபான விற்பனை நிலையங்களை 2 வாரங்களுக்குள் மூட வேண்டும் என தமிழக முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மது வியாபாரம் மூலமாக 48,344 கோடி ரூபாய் வருமானம் அரசாங்கத்திற்கு கிடைத்து வருகின்ற போதிலும் இதன் காரணமாக பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த நிலையை அடிப்படையாக கொண்டு முக்கியமான இடங்களில் உள்ள 717 மதுபான விற்பனை நிலையங்களை மூடுவதற்கு தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தின் வழிபாட்டுத் தலங்கள், பாடசாலைகள், கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு 500 மீட்டர் எல்லைக்குள் எந்த ஒரு மதுபான விற்பனை நிலையமும் இருக்கக்கூடாது எனவும், அவ்வாறு இருக்கின்ற 717 மதுபான கடைகள் உடனடியாக மூடப்பட வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முயற்சியினால் மேற்கொள்ளப்பட்ட 3 தற்காலிக போர் நிறுத்தம் முடிவிற்கு வந்ததையடுத்து ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையில் மீண்டும் மோதல்கள் ஆரம்பித்துள்ளன. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையில் கடைபிடிக்கப்பட்டு வந்த 72 யுத்த நிறுத்தம் முடிவிற்கு கொண்டுவரப்பட்டது. போர் நிறுத்தம் காலாவதியான சில மணி நேரத்தில் யுக்ரைன் மீது ரஷ்யா 200 அதிகமான ஆளில்லா விமானங்கள் ஏவி பாரிய தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் ஜனாதிபதி வளடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். இன்று காலை யுக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டதோடு 4 காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கீவ் பிராந்தியத்தில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்கள் மற்றும் சிறுவர் பாடசாலைகள் மீது ஆளில்லா விமானங்கள் மோதியுள்ளன. காகிவ், சைடோமிர், சுமி மற்றும் செர்னிவ் ஆகிய இடங்களிலும் தாக்குதல்கள் இடம்பெற்றன. இதுகுறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, கடந்த சில நாட்களாக நிலவிய பகுதியளவு அமைதியை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யா முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா போர் நிறுத்தத்தை மதிக்கவில்லை, அதற்கான முயற்சி எடுக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மறுபுறம் பெல்க்ரோட், வரனோவ் மற்றும் ரோஸ்டோவ் ஆகிய பிராந்தியங்களுக்கு மேல் பறந்த யுக்ரைனின் 27 ஆளில்லா விமானங்களை தமது தற்காப்பு படைகள் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது. யுத்த நிறுத்த காலத்தில் யுக்ரைன் 1000 அதிகமான யுத்த நிறுத்த மீறல்களில் ஈடுபட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு குற்றம் சுமத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த 72 யுத்த நிறுத்தத்தை அறிவித்தார். மே 9 முதல் மே 11 வரை நீடித்த இந்த அமைதி ஒப்பந்தம் ரஷ்யாவின் வெற்றி தின கொண்டாட்டங்களோடு ஒத்துப்போனது. இந்த போர் நிறுத்த மோதலுக்கு ஒரு நிரந்தரமான முடிவினை தரும் என டிரம்ப் எதிர்பார்த்த போதிலும், தற்போது யுத்தம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதால் டிரம்ப் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் மீதான பொருளாதார அழுத்தத்தை மேலும் தீவிரப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா புதிய சுற்று பொருளாதார தடைகளை அறிவித்துள்ளது. இந்த தடைகள் ஈரான் அரசாங்கத்துடன் தொடர்புடைய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை இலக்கு வைத்துள்ளதாக அமெரிக்க நிதித்துறை தெரிவித்தது. இந்த புதிய உத்தரவின் மூலம் 3 தனிநபர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் மீது தடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மொத்தம் 9 நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இணைக்கப்பட்டன. இவற்றின் சில நிறுவனங்கள் ஹாங்காங்கை தளமாக கொண்டு செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஈரானின் வருமான வழிகளை முடக்குவதும் சர்வதேச நிதி சந்தைகளில் இருந்து அந்த நாட்டை தனிமைப்படுத்துவதும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையின் பிரதான நோக்கம் என கூறப்படுகிறது. அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள இந்த தகவல் ஈரானுடனான அமெரிக்காவின் நீண்டகால மோதல் போக்கை மேலும் தீவிரப்படுத்தியது. குறிப்பாக ஈரானின் பொருளாதாரத்திற்கு வலுச்சேர்க்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தனது பிடியினை இறக்கி வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஈரானிய படைகள் எந்தவொரு ஆக்கிரமிப்பிற்கும் பதிலடி கொடுக்கும் நிலையில் இருப்பதாக ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபாப் தெரிவித்துள்ளார். தமது பதிலடியை கண்டு அமெரிக்கா ஆச்சரியப்படும் எனவும், ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஈரான் ஒரு மறக்க முடியாத பாடத்தை கற்றுக் கொடுக்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார்.
முன்னதாக பாகிஸ்தான் ஊடாக ஈரான் அனுப்பிய அமைதி திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிராகரித்தார். ஈரானின் பதில் அறிக்கையினை ஒரு குப்பை என தெரிவித்த அவர், ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போது மிகவும் பலவீனமான நிலையில் இருப்பதாகவும் அது தோல்வியிடுவதற்கு 99% வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து அமெரிக்கா நியாயமற்ற கோரிக்கைகளை முன்வைப்பதாகவும் ஈரானின் நிபந்தனைகள் மிதமிஞ்சியவை அல்ல எனவும் ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

0: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஏஸ்டிஎஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். வெளியில் வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், உடல்நிலை 4 இருக்கிறது. லேசான மழை துருளோடு இன்றைய காலை பொழுது விடிந்திருந்தாலும் கூட சூரியொளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். கூடுதலாக 13 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என வானிலை எதிர்ப்பு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்க்கலாம். நாளை புதன்கிழமை 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும். ஆனாலும் கூட பெரிய அளவில் சூரியொளியை காணக்கூடியதாக இருக்கும். 14 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. வியாழக்கிழமை முகில் கூட்டம் நிறைந்திருக்கும். 12 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். வெள்ளிக்கிழமையும் அதே போன்ற நிலைமை இருக்கும். ஆனால் 16 பாகை செல்சியஸாக இருக்கும். பெரும்பாலும் முயல் கூட்டம் நிறைந்திருக்கும். ஆனாலும் அடிக்கடி சூரியனை காணக்கூடிய நிலையும் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறது. சனிக்கிழமை 21 பாகை செல்சியஸாக வெப்பநிலை அதிகரிக்கப் போகிறது. 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 17 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை 19 பாகை செல்சியஸாக வெப்பநிலை அதிகரிக்கும். திங்கட்கிழமையும் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தொடரப்போகின்ற நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல் இதுதான். ஹண்டா தொற்றால் பாதிக்கப்பட்ட சொகுசு கப்பலிலிருந்து கனடா திரும்பியுள்ள 4 கனேடியர்களும் குறைந்தபட்சம் 21 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்படுவார்கள் என பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். கடந்த மாதம் MV ஹாண்டியூஸ் என்ற உல்லாச கப்பலில் ஹண்டா தொற்று பரவல் ஏற்பட்டது. இந்த கப்பலில் பயணம் செய்த 130 பயணிகளில் 4 பேர் கனேடியர்கள். கனரி தீவுகளில் இருந்து புறப்பட்ட 4 கனேடியர்களும் ஞாயிற்றுக்கிழமை பிரிட்டிஷ் கொலம்பியாவின் விக்டோரியாவில் தரையிறங்கியதாக அறிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு எந்த விதமான தொற்று அறிகுறிகளும் இல்லை என பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் சுகாதார இயக்குநர் போனி ஹென்றி அறிவித்திருந்தார். இந்த 4 கனேடியர்களும் குறைந்தபட்சம் 21 நாட்களுக்கு தம்மை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள் எனவும், சில வேளைகளில் இது இருமடங்காக நீடிக்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த 4 பயணிகளில் 70 வயதான யூகோன் பிராந்தியத்தைச் சேர்ந்த இருவர் மற்றும் 70 வயதான பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தைச் சேர்ந்த மற்றொருவரும் தற்போது வெளிநாட்டில் வாழும் 50 வயதான ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. MV ஹாண்டியூஸ் உல்லாச பயண கப்பலில் இருந்த எந்த கனேடியர்களுக்கும் ஹண்டா தொற்றினால் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றும், கப்பலில் இருந்த நோயுற்ற நபர்களுடன் அறியப்பட்ட நேரடி தொடர்புகளை அவர்கள் கொண்டிருக்கவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் வாரம் இன்று ஆரம்பமாகிறது. இதன்போது நினைவு ஊர்தியில் நினைவு சின்னத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. நல்லூர் பெண்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்திற்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்படுகிறது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஒரு பிரிவாகவும், தமிழ்த் தேசிய பேரவையினர் ஒரு பிரிவாகவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிப்பில் ஈடுபட்டனர். இதேவேளை முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற வலி நிறைந்த நினைவுகளை சுமந்தவாறு முள்ளிவாய்க்கால் நினைவூர்த்தி வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் பயணிப்பதற்கான தனது பயணத்தையும் ஆரம்பித்தது. இந்த நினைவேந்தலில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அந்த கட்சியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரணேசன், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், தமிழ்த் தேசிய உணர்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். இதேவழி மட்டக்கிழப்பிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பித்துள்ளன. மட்டக்கிழப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு உணர்வு பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. 2009 ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது எந்தவித உணவுப் பொருட்களுமின்றி பசியாலும் பட்டினியாலும் வாடிய தமிழ் மக்களுக்கு உயிர்காக்கும் உணவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி அமைந்திருந்தது. இதனை இன அழிப்பின் ஒரு குறியீடாக பகிர்ந்து கொள்ளும் நோக்கில் இந்த வருடமும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் வழங்கி வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வின் ஆரம்பத்தில் உயிரிழந்த மக்களுக்காக ஊடகவியலாளர் நினைவு தூபியில் ஈகைச் சுடரேற்றி 2 மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்களுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. எமது மக்களின் பலிகளையும் அவர்கள் அனுபவித்த பசி பட்டினியையும் எளிய தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது என்றும், இந்த நினைவேந்தல் என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, இது நீதிக்கான எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் ஒரு வடிவம் எனவும் கூறப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் மண்ணில் சிந்தப்பட்ட இரத்தமும் அனுபவித்த துயரமும் சர்வதேச சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை அங்கு பலரும் வலியுறுத்தினார்கள். காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையினை வெளிப்படுத்த கோரியும், சர்வதேச நீதிகளை வேண்டியும் கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து போராடி வரும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இந்த முறையும் இந்த நினைவேந்தல் வாரத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய் மூத்த அரசியல் தலைவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருவது ஆரோக்கியமான அரசியல் மாற்றமாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரின் இந்த அணுகுமுறைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழக காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகி ஆகியோர் வரவேற்பு தெரிவித்துள்ளார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஒருவரையொருவர் சந்தித்து பேச முடியாத நிலை மாற்றி தமிழகத்தின் அரசியல் பண்பாட்டையும் மரபையும் மீட்டெடுக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் செயல்பட்டு வருவதாக பாராட்டியுள்ளார். பதவியேற்பதற்கு முன்பாக இடதுசாரி தலைவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்த விஜய், தற்போது திராவிடர் கழகத் தலைவர் வீரமணி, முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வைகோ, சீமான் போன்றவர்களை சந்தித்து வருவது பாராட்டிற்குரியது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகை முதலமைச்சர் விஜயின் இந்த செயற்பாட்டை அரசியல் நாகரிகம் என பாராட்டினார். முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட மூத்த தலைவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெறும் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அரசியல் நாகரிகம் மிகவும் பாராட்டிற்குரியது என்றும், இந்த அணுகுமுறை தொடர்ந்து ஒரு நல்லாட்சிக்கும் ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கும் வழிவகுக்கும் என தான் உறுதியாக நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள 717 மதுபான விற்பனை நிலையங்களை 2 வாரங்களுக்குள் மூட வேண்டும் என தமிழக முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மது வியாபாரம் மூலமாக 48,344 கோடி ரூபாய் வருமானம் அரசாங்கத்திற்கு கிடைத்து வருகின்ற போதிலும் இதன் காரணமாக பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த நிலையை அடிப்படையாக கொண்டு முக்கியமான இடங்களில் உள்ள 717 மதுபான விற்பனை நிலையங்களை மூடுவதற்கு தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தின் வழிபாட்டுத் தலங்கள், பாடசாலைகள், கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு 500 மீட்டர் எல்லைக்குள் எந்த ஒரு மதுபான விற்பனை நிலையமும் இருக்கக்கூடாது எனவும், அவ்வாறு இருக்கின்ற 717 மதுபான கடைகள் உடனடியாக மூடப்பட வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
1: ஹாப்பி பர்த்டே. கிஃப்டுங்கடா.

0: 8:18.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பொராட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kindlytaste.com.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தர்றேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: நீர் ரசி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
4: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
5: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
6: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டாப்ஸ் கோட் அண்ட் ஃபின்ச், ஸ்கார்ப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
7: ரோஜ் ரிவர் சொக்க கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 முதல் 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெலோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
8: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-4427.
9: காற்றில் பரவும் இசை போல
0: ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8 மணி

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கர்மா என்றால் என்ன என்ற கேள்வி எங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. நாம் முற்பிறவியில் செய்த வினைகளின் பயனை இப்பிறவியில் அனுபவிக்கிறோமா? எங்கள் பெற்றோர் செய்த நன்மை தீமைகளை நாம் அனுபவிக்கிறோமா? இப்படியான பல கேள்விகள் எங்கள் மனதுக்குள் இருக்கும். ஆனால் நாம் எதை விதைத்தோமோ அதையே அறுவடை செய்கிறோம் என்பதுதான் கர்மா. அதாவது எங்களுடைய செயல்களுக்கான விளைவுகளாக இருக்கிறது. சில வேளைகளில் அது உடனடியாகவோ, சில வேளைகளில் காலம் கடந்தோ அது எங்களை வந்து சேர்கிறது. இரண்டு விதமான வினைகள் இருக்கின்றன, நல்வினை தீவினை. நல்லவற்றை செய்தால் அது நல்வினை, தீயவற்றை செய்தால் அது தீவினை. இந்த இரண்டுமே கர்மாக்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது நல்வினை செய்தால் அதன் பலனை நாங்கள் நல்ல கர்மாவாக அனுபவிக்கிறோம். அதே போன்று தீவினை செய்தால் அதன் தாக்கமும் கர்மாவாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே வெளிப்பட்டு விடுகிறது. எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமமும் எதிருமான ஒரு மறுதாக்கம் இருக்கிறது என்பது ஒரு விதி. அது விஞ்ஞானம் நிரூபித்திருக்கக்கூடிய விதி. இதை அஞ்ஞானம் எப்படியாக பார்க்கிறது என்றால் அது கர்மாவாக பார்க்கிறது. ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு என்று சொல்கிறது கர்மா. எப்படி எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் இருக்கிறது என்பதை விஞ்ஞானம் சொல்கிறதோ, அதுபோலவே இந்த அஞ்ஞானமும் சொல்கிறது. நீ எதை செய்கிறாயோ அதுவே உனக்கு வந்து சேரும். அவ்வளவுதான். மனித வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் நாம் செய்த கர்ம வினைகளின் படி அமைகின்றன. இந்த கர்ம வினைகள் என்பது இந்த பிறவியில் நாம் செய்வதா, அல்லது போன பிறவி என்ற ஒன்று இருந்தால் அதில் நாம் செய்ததா என்ற பல கேள்விகள் இருக்கிறது. உண்மையில் இந்த கர்மா என்பது இந்த பிறவியில் நாங்கள் செய்யக்கூடிய செயல்களின் விளைவாக இருக்கிறது. அந்த செயல்களின் பிரதிபலிப்பாக அது இருக்கிறது. மனதின் தூண்டுதலை குறைக்கிறது. எங்களுடைய முன்னிய நடத்தை முறைகளின் அடிப்படையில் நாம் பேசுவதற்கு, செயல்படுவதற்கு, சிந்திப்பதற்கான தூண்டுதலை அது எங்களுக்குள் வழங்குகிறது. எங்களுடைய பழக்கங்கள் மூளையின் நரம்பு மண்டலத்தில் பாதி அமைத்திருக்கிறது. சரியான சூழலில் அவை தூண்டப்படும் போது அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் செய்ய காரணமாகி விடுகிறது. நாம் எதுவாக வேண்டுமென்று நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் என்கின்ற ஒரு அடிப்படை தான் இந்த கர்மாவாக இருக்கிறது. கர்மா என்பது விதி முன்ஜென்மம் என்று ஒரு தவறான புரிதல் அல்லது ஒரு மதம் சார்ந்த கட்டமைப்பிற்குள் இதை புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆனாலும் அப்படி இல்லாமல் யாராவது ஒருவர் காயப்பட்டால் அல்லது ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுவிட்டால் அவருடைய முன்ஜென்ம பலனாக இது நடந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லாமல் அதன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த உளவியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் சேர்ந்தது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லோரும் வெற்றி பெற்று கொண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லோரும் தோற்றுக்கொண்டும் இருப்பதில்லை. காலம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த கர்மா சொல்கிறது. அந்த கர்மாவை புரிந்து கொள்வதற்கான சில விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விதிகளை புரிந்து கொண்டால் இந்த கர்மாவை இலகுவாக நாங்கள் அடையாளம் காண முடிகிறது. கர்மா இஸ் எ பூமராங் என்று சொல்வார்கள். நீ எதை செய்ய நினைக்கிறாயோ அது உனக்கே வந்து சேரும். இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் அது எங்களை திரும்பி வந்து சேரும். இன்று நாங்கள் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது கால ஓட்டத்தில் வேறொரு வடிவத்தில் எங்களுக்கான நன்மையாக வந்து சேரும். அதே போல் இன்று நாம் ஒருவருக்கு செய்யக்கூடிய தீமை என்பது வேறொரு வடிவத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அந்த பாதிப்பை தரும். நாங்கள் ஒருவருக்கு எந்த தீங்கு செய்ய நினைக்கிறோமோ அதே போன்ற ஒரு தீங்கு எங்களை வந்து சேரும். இதைத்தான் கர்மா சொல்கிறது. ஆகவே நல்லதை நினைத்து கொண்டு நல்லதை செய்து கொண்டிருந்தால் உங்களுடைய

கெடுதல் நினைக்கின்ற போது அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எங்களுக்கு இன்னும் இன்னும் இடையூறுகளை ஏற்படுத்தும். ஆகவே உலகத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும். நன்மைகளை விதைத்து கொண்டு இருந்தால் அந்த நன்மைகளை நாமும் அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் நாம் விழுங்கக்கூடிய நன்மைகள், நாம் செய்யக்கூடிய நன்மைகள் எங்களுக்கே நிச்சயமாக திரும்ப வந்து சேரும் என்பதை கர்மா சொல்கிறது. வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை. எங்களுக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும். என்னுடைய விதி இப்படியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நாங்கள் சும்மா இருந்தால் எதுவும் நடக்காது, அல்லது எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது அதன் மூலமாக நான் வெற்றி பெற்று விடுவேன், அதன் மூலமாக எனக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைத்துவிடும் என்று சொல்லிவிட்டு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் கூட எங்களை தேடி வராது. குறைந்தபட்சம் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த கர்மா சொல்கிறது. வாழ்க்கையில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை. நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும். எங்களுக்கு எது தேவையோ அதை அடைவதற்காக நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்த கர்மா சொல்கிறது. அடுத்தது இந்த மாற்றம் குறித்த ஒரு விதி கர்மாவில் மிக முக்கியமானது, வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதன் அடிப்படை சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். நாங்கள் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது இருக்கின்ற நிலை மாற வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மட்டும்தான் என்னில் மாற்றம் பெறும். ஒரே விடயத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு வெவ்வேறு விதமான விளைவுகளை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்பதை கர்மாவின் இந்த விதி சொல்லும். சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் மாற்றம் நிகழும். நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும். இது விதி 4. நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையும் எங்களை பின்பற்றி மாறும். இந்த மாற்றம் என்பதை மிக தெளிவாக கர்மா விதி புலப்படுத்துகிறது, புரிய வைக்க முயல்கிறது. எங்களை மாற்றிக்கொள்வதன் மூலமாகத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். நான் மாறாமல் இருந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை முறை மாறிவிட வேண்டும். நான் எதுவும் மாற்றிக்கொள்ள மாட்டேன், நான் இப்படியே இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள் இருப்பேன், ஆனால் என்னை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையை மாறிவிட வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் நிச்சயம் இப்படி மாறாது. ஆகவே நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டால் தான் எங்களை பின்பற்றி அந்த வாழ்க்கையும் மாறும். எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பவற்றிற்கு நாமே பொறுப்பு என்பதை உணர வேண்டும். உயர்வோ தாழ்வோ அதற்கான முழு பொறுப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அக்கௌண்டபிலிட்டி என்பது எங்களுக்குள் இருக்க வேண்டும். நடக்கக்கூடிய அத்தனை விடயங்களுக்குமான பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியோ தவறோ, வெற்றியோ தோல்வியோ, எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பவற்றிற்கு நாமே பொறுப்பு என்பதை நாங்கள் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால்தான் அந்த வெற்றிக்கான ஓனர்ஷிப்பை நான் எடுக்க முடியும். தோற்று போனால் அதுக்கான காரணத்தை நான் தேட முடியும். வேறு காரணங்களை அதற்கு சொல்லிக் கொண்டிருந்தால் வெளியில் இருக்கக்கூடிய விடயங்களை எங்களுடைய வெற்றி தோல்விக்காக நாங்கள் காரணப்படுத்தி கொண்டிருந்தால், அல்லது எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை எங்களுடைய வெற்றி தோல்விக்கு காரணமாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால், நிச்சயமாக எங்களால் வாழ்க்கையின் அடுத்த கட்டங்களை நோக்கி நகர முடியாது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்திற்கும் நாங்கள் பொறுப்பு என்பதை உணர்தல் என்பது இந்த கர்மாவின் 5வது விதியாக இருக்கிறது. நேற்று, இன்று, நாளை ஆகிய மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நேற்று எதை செய்கிறாயோ, நேற்று எதை செய்தாயோ அதன் விளைவுகளை இன்று அல்லது நாளை நீ அனுபவிக்க வேண்டி ஏற்படலாம். ஆகவேதான் இந்த நேற்று, இன்று, நாளை, நாளை என்னவாக போகிறாய் என்பதற்கான திட்டமிடலை நீ இன்று ஏற்படுத்த வேண்டும். நேற்று நடந்தவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு நாளையை நீ தயார்படுத்த வேண்டும். இதுதான் இந்த நேற்று, இன்று, நாளை ஆகிய மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்பானதாக இருக்கிறது. பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இன்டர்கனெக்டடாக இருக்கிறது. இவற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைக்கும் நாளைக்கும் இடையிலான தொடர்பு இருக்கிறது. இன்றைய பொழுதை அதற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 7வது விதி, ஒரு சமயத்தில் இரண்டு விடயங்களை பற்றி சிந்திக்க முடியாது. இது அடிக்கடி நாங்கள் சொல்லக்கூடிய விடயம். இரண்டு முயல்களை துரத்துகின்றவர்களால் ஒரு முயலையும் பிடிக்க முடியாது என்கின்ற ஒரு விஷயம். ஆகவே இந்த சிந்தனை கூர்மை, அந்த ஃபோக்கஸ் என்பது ஒரு விடயத்தின் மீது இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு அரசியலில் இருந்தால் அந்த அரசியலின் வெற்றி குறித்து சிந்திக்க வேண்டும். ஒரு பொருளாதார ஈட்டத்திற்கான தொழில் முனைவில் இருந்தால் அந்த தொழில் முனைவின் மீது உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். அதன் மூலம் நீங்கள் எதை அடைய நினைக்கிறீர்களோ அதை அடையலாம். இரண்டு கப்பல்களில் பயணம் செய்ய முடியாது. இரண்டு கால்களை வைத்த தோணியில் நாங்கள் நடுக்கடலில் விட வேண்டிய நிலைதான் ஏற்படுமே தவிர நாங்கள் விரும்புகின்ற இலக்கை சென்றடைய முடியாது. ஆகவே இந்த கர்மாவின் விதி சொல்லக்கூடிய எங்களுடைய சிந்தனையும் ஒருமித்ததாக இருக்க வேண்டும். ஒரே சமயத்தில் இரண்டு விடயங்களை பற்றி சிந்திக்க கூடாது என்று சொல்கிறது. அதே வேளையில் நாம் எதை சிந்திக்கிறோமோ அதை செயல்வடிவம் கொடுக்க வேண்டும். நல்லவற்றை செய்து கொண்டு, நல்லவற்றை சிந்தித்துக் கொண்டு தீயதை செய்ய முடியாது, அல்லது தீயதை நினைத்து கொண்டு நல்லதை செய்ய முடியாது. எங்களுடைய நடத்தை எங்களுடைய சிந்தனையையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும்.

நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் என்பதுதான் கர்மாவின் அடிப்படையாகவே. எங்களுடைய சிந்தனையும் செயலும் மிகச்சிறப்பாக நல்ல நோக்கங்களோடு இருந்தால் அது எங்களுடைய நடத்தையாக அது இருக்கும், எங்களுடைய பிஹேவியராக அது இருக்கும். ஒன்பதாவது விதி, எங்களுடைய முன்காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் எங்களுடைய நிகழ்காலமும் எங்களை விட்டு போய்விடும். ஆகவே கடந்த காலத்தில் வாழாமல் நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ளுதல் என்பது மிக முக்கியம். கடந்த காலத்தின் கசப்புகளை நினைத்து அழுது கொண்டிருக்காமல் கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்துக் கொண்டு நிகழ்காலத்தை வாழ்ந்து எதிர்காலத்தை திட்டமிடுதல் என்பது வாழ்க்கைக்கு இன்றியமையானது. இவற்றை செய்வதன் மூலமாக இந்த கர்மாவை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். கர்மாவை புரிந்து கொள்வதன் ஊடாக வாழ்க்கையை நாம் வாழ முடியும்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
1: 8:42, இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியில் மங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் குணாவை தொடர்பு கொள்ளலாம். குணா, இப்போது பொருளாதார நெருக்கடி நிலையில் பலரும் தங்களுடைய நிதி பயன்பாடுகள், நிதி திட்டமிடல் தொடர்பில் அதிகளவு கவனம் செலுத்துவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த நிதி திட்டமிடல், ஃபைனான்சியல் பிளானிங் என்றால் என்ன, அதில் என்னென்ன முக்கியமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன?
2: நிச்சயமாக, அதாவது வந்து ஒரு ஃபைனான்சியல் பிளானிங் என்று வரும்பொழுது அதை சொல்வார்கள் 6 pillars ஆஃப் ஃபைனான்சியல் பிளானிங் என்று சொல்லி. அதாவது 6 ஆதாரங்களாக இருக்கக்கூடிய 6 விடயங்களை நாங்கள் ஃபைனான்சியல் பிளானிங் என்று வரும்பொழுது எந்த ஒரு வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அது ஒரு அப்ளிகபிளான விஷயம். முதலாவது வந்து ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் என்று வரும்பொழுது உங்களுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், எப்படி நீங்கள் உங்களுடைய இன்கத்தையும் எக்ஸ்பென்சஸையும் கண்ட்ரோல் பண்ணுகின்றீர்கள். அதாவது வந்து டிஸ்க்ரிஷனரி எக்ஸ்பென்சஸ் அண்ட் நான் டிஸ்க்ரிஷனரி எக்ஸ்பென்சஸ் என்று இருக்கின்றது. அதாவது வந்து தேவையற்ற செலவுகள் என்று சொல்வதிலும் பார்க்க, நீங்கள் தவிர்க்கப்படக்கூடிய செலவுகள், வெரி ஃப்ரீக்வென்ட்லி ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றது அப்படியானவை, கட்டாயமாக நீங்கள் செலவழிக்க வேண்டிய செலவுகள், அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் பே பண்ணுறதோ அல்லது மோர்கேஜ் பே பண்ணுறது, அப்போ அப்படியான செலவுகளை, அதாவது உங்களுக்கு விரகக்கூடிய வரவு செலவை எப்படி மேனேஜ் பண்ணுகிறீர்கள் என்பது வந்து முதலாவது முக்கியமான விடயம். இதில் வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் காசு வைத்திருக்க வேண்டும், அதை விட நீங்கள் ஒரு சேவிங்கை மேண்டட்டரியாக செய்ய வேண்டும், இப்படியான விடயங்களும் அதில் அடங்கும். இது தவிர 2வது pillar இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங். இன்வெஸ்ட்மெண்ட் டேக்கில் மேக்சிமமாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய டேக்ஸ் ஃப்ரீ சேவிங் அக்கவுண்ட், அப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கு போவது அடுத்த விடயம். ஒரு சேவிங் அக்கவுண்டில் வெறுமனே காசை வைத்திருப்பதனால் இல்லாட்டி ஒரு ஜிஐசி அக்கவுண்டில் வைத்திருப்பதனால் அது வந்து எந்தவித இன்ட்ரெஸ்டையுமே தராது. அதற்கு பதிலாக உங்களுக்கு லாபம் தரக்கூடிய, ரிட்டர்ன் பெறக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு போகிறது. அடுத்தது வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங். அதைவிட இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், திஸ் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் அல்லது பேசிக் ஆஃப் தி ஃபைனான்சியல் பிளானிங் என்று சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் இஸ் த பேசிக் டு ப்ரொடெக்ட் யூ இன் கேஸ் இஃப் யூ சம்திங் ஹேப்பன் டு யூ. நாங்கள் இதை பற்றி பல தடவை மிகவும் டீட்டெயிலாக காய்ச்சிருக்கின்றோம், விச் இஸ் இன்க்ளூடிங் லைஃப் இன்சூரன்ஸ், டிசபிலிட்டி இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படியானவை. அதை விட டேக்ஸ் பிளானிங். டேக்ஸ் பிளானிங் என்று வரும்பொழுது இன்கம் ஸ்பிளிட்டிங் அப்படியான முடியும். அதாவது ரிட்டையர் பண்ண பிறகு இல்லாட்டி ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறவர் வந்து எப்படி லீகலாக நீங்கள் உங்களுடைய இன்கத்தை வந்து ஸ்பிளிட் பண்ணலாம் ஃபேமிலி மெம்பர்ஸுடன், அப்படியான விடயங்களை பற்றி அறிவது. இது தவிர இறுதியாக லாஸ்ட் பில்லர் ஆஃப் ஃபைனான்சியல் பிளானிங் இஸ் தி எஸ்டேட் பிளானிங். எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த இந்த பணங்களையும் சொத்துக்களையும் எப்படி நீங்கள் மேக்சிமம் டேக்ஸ் கை குறைத்து அடுத்த உங்களுடைய ஜெனரேஷனுக்கு கொடுப்பதை பற்றிய விடயம். எல்லா விடயங்கள்லையும் வந்து எங்களுடைய அட்வைஸ் வந்து மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அடிப்படையிலிருந்து இதற்கான தகுந்த விளக்கத்தை எங்களால் உங்களுக்கு தர முடியும்.
1: நீங்களும் உங்களுடைய நிதி திட்டமிடலை சரியான முறையிலே மேற்கொள்வதற்கு சிறப்பான வழிகாட்டலை பெற்றுக்கொள்ள ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை தொடர்பு கொள்ளலாம். 416-528-1407. GT Brokers in Guna Thuraisingam, 416-528-1407. 8:46, ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: 8:51. குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல் அதிகபட்ச
2: கழிவுகள்
1: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை.
2: 200
1: தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள்.
3: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறது சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
4: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 416-558-2551.
5: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோர்கேஜ் பேமெண்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3-4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
4: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின். 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
6: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். ஒலிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். தொடர்ந்து கலையத்தில் மதுமிதா மற்றும் மறுபடத்தில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கிறோம். 102.7 அலைவரிசை ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். சிறை வளர்ச்சி மிக்க அழகான புத்தம் புதிய காலை பொழுதை தொடங்கி இருக்கின்றோம். 9 மணி 1 நிமிடம் 12 மணி வரைக்கும் நேற்று இன்று நாளை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆம் ஆண்டின் மே மாதத்தின் 12ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை காலை வேளை. இன்றைய நாள் மே 12ஆம் திகதியில் பிறந்த நாள், திருமண நாள் விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமானதாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும், புதிய வாய்ப்புகளோடும் இந்த நாள் தொடரட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளையே இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

அழகான ஒரு பாடலோடு நேற்று இன்று நாளே ஆரம்பமாக இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமையின் சூரிய வெளிச்சம் மிக்க உற்சாகமான காலை இப்பொழுது. இந்த வழியில் ஒரு அழகான சிந்தனை ஒன்றையே நாங்கள் பார்க்கலாம். தன்னம்பிக்கை இலகுவில் பரவக்கூடியது, அதே போலதான் தாழ்வு மனப்பான்மையும் இலகுவில் பரவக்கூடியது. நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் எது உங்களுக்கு தேவை என்பதை. அழகான ஒரு சிந்தனை. இரண்டும் இருக்கின்றது, இரண்டையும் நாங்கள் எங்களது வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் இலகுவாகத்தான். ஆனாலும் எதை நாங்கள் தெரிவு செய்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் எங்களது வாழ்க்கையில் முன்னேற்றம் அல்லது பின்னடைவு எங்களுக்காக காத்திருக்கின்றது என்பதைத்தான் இந்த சிந்தனை சொல்லுகின்றது. தன்னம்பிக்கையை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனதுக்குள் விதைத்துக் கொண்டே இருப்போமாக இருந்தால் அது வந்து பெரிய ஒரு நம்பிக்கையாக எங்களிடத்தை உருவாக்கி நிற்கும். எனவே நாங்கள் இதுவரை செய்ய முடியாது என்று சொல்லி நினைத்திருந்த காரியங்களில் அவற்றையும் செய்வதற்கான வாய்ப்பையும் அந்த தன்னம்பிக்கை எங்களுக்கு நிச்சயம் வழங்கும். அதே நேரம் தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் அங்கே இங்கே எங்களது மனதின் மூலையில் எங்காவது இருந்தால் கூட அது கிளைவிட்டு பெரு விருட்சமாகி நாங்கள் எந்த செயலையும் செய்ய முடியாதவர் என்பது தொடர்பான ஒரு மனநிலையாக அது உருமாற்றம் பெறும்போது எங்களால் ஏற்கனவே முடிந்த செயல்கள் எல்லாவற்றையும் இப்போது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்களாகவே ஏற்படுத்தி விடுகின்றோம். மனதுக்குள் நாங்கள் வளர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மையின் மூலமாக இலகுவாகவே அதுவும் எங்களது மனதுக்குள் நிறைந்திருக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. எனவே இதில் எதற்கு நாங்கள் தீனி போட வேண்டும், இதை நாங்கள் அதிகம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தான் தீர்மானித்துக் கொள்ளுதல் அவசியம். முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் வெற்றியையும் தரக்கூடிய தன்னம்பிக்கை நாங்கள் கண்டிப்பாக மனதுக்குள் வைத்திருத்தல் அவசியமாகின்றது. அதன் மூலமாகத்தான் இந்த போட்டிகள் சவால்கள் எல்லாவற்றையும் சமாளித்து நாங்களும் முன்னேறி கொள்ள முடியும். இல்லை, நாங்கள் தாழ்வு மனப்பான்மை கொண்டு இதையெல்லாம் எங்களால் செய்ய முடியாது என்று சொல்லி எப்போதும் நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் எதுவுமே எங்களது வாழ்க்கையில் கைகூடப் போவதில்லை. எங்களையும் தாழ்வாக நாங்கள் எண்ணிக்கொண்டு எங்களுக்கு எதுவுமே கைகூடாது என்று சொல்லி வாழ்க்கையில் ஒரு விரக்தியையும் சலிப்பையும் மட்டுமே நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். எனவே எதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையோடு இருத்தல் தான் வாழ்வின் பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்பையும் எங்களுக்கு கொண்டு வந்து தரும் என்பது எல்லோருக்கும் தெரியுமானால் அதை நாங்கள் மனதுக்குள் கொண்டு வருதல் என்பதுதான் மிக அவசியமாகின்றது. கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாலும் கூட ஒரு சில சமயங்களில் முழுமையான ஒரு நம்பிக்கையாக அது இல்லாமல் போகின்ற போது ஒரு செயலை தொடங்கியவுடன் அந்த நம்பிக்கையை நாங்கள் இழந்து விடுகின்றோம். அங்கே தாழ்வு மனப்பான்மை முளைவிடத் தொடங்குகின்றது. இதையெல்லாம் என்னால் செய்துவிடவே முடியாது என்பது தொடர்பாக நாங்கள் இணைக்க தொடங்குகின்ற ஒவ்வொரு கணப்பொழுதிலும் தாழ்வு மனப்பான்மை அங்கே வளரத் தொடங்குகின்றது. அது நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையும் செய்யவிடாமலும் கூட தடுத்து விடுகின்றது. எனவே நாங்கள் சரியாக அந்த தாழ்வு மனப்பான்மை எப்படி வருகின்றது என்பதை அடையாளம் கண்டுகொண்டு அதற்கேற்ற வகையில் எங்களையும் கூட மாற்றிக்கொள்ளுதல் அவசியம் என்பதை சொல்லுகின்றது இன்றைய நாளின் காலை சிந்தனை. அழகான சூரிய ஒளிச்சதுடன் கூடிய ஒரு ஆரம்பம் மெல்லிய குளிரோடு தான் இன்றைக்கும் கூட ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த இலைத்துளிர் காலத்தின் நடுப்பகுதியை நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னாலும் இன்னும் வெப்பநிலையில் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. ஆனால் இன்று பரவாயில்லை, சிறந்த ஒரு வெப்பநிலை உயர்வை தான் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு சூரிய வெளிச்சத்தோடு தரப்போகின்றது. இந்த வெளிச்சம் நிறைந்திருந்தாலே ஒரு ஸ்ப்ரிங் சீசன் என்பது மாதிரியான ஒரு உணர்வு கண்டிப்பாக வந்துவிடும். அந்த மாதிரியான ஒரு அழகான பகல் பொழுதைத்தான் இன்றைய நாளும் எங்களுக்கு தர இருக்கின்றது. குளிர் போகின்றதோ இல்லையோ வெளிப்புற சூழ்நிலைகள் நிறையவே மாறி இருக்கின்றன. பச்சை பசல் என்று மரங்கள் இலைகளை இப்போது அதிகம் நிறைத்திருக்கின்றன. அதே நேரம் சுற்றுச்சூழலிலும் கூட புற்கள் எல்லாம் முளைத்து பூக்கள் எல்லாம் பார்க்கின்றோம். மஞ்சள் நிற பூக்கள் நிறையவே பூத்திருக்கின்ற ஒரு அழகான இலை தொழிற்காலத்தின் சூழல் எங்களுக்கு தென்படுகின்றது. உற்சாகமான ஒரு காலை வேலையும் கூட 6 வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்கின்றோம். இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வாக 14 டிகிரி செல்சியஸ் எதிர்பார்க்கப்படுகின்றது. 13 டிகிரி செல்சியஸை நாங்கள் இன்று கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். சூரிய வெளிச்சம் தொடர்ந்து நிறைந்திருக்கு. மாலையில் ஒரு 6 பிறகுதான் மெல்லிய மழை தூறல் எதிர்பார்க்கப்படுகின்றது. தூறலாக தொடங்கும் இரவு வேலை கணிசமான அளவுக்கு மழை பொழிவாக மாறும். 10 mm வரையிலான மழையை இரவு வேலை எங்களுக்கு தரப்போகின்றது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையில் சூரியன் போது மறைவார் என்று சொல்லி பார்த்தால் 8:30 தாண்டி 8:31 தான் சூரிய அஸ்தமனம் இன்றைக்கு எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அது வரைக்கும் வெளிச்சத்தை நாங்கள் காணலாம். 6 பிறகுதான் கொஞ்சம் மழைக்கான வாய்ப்புகளும் ஆரம்பிக்கின்றன. எனவே மழை இல்லாத இடங்களில் வெளிச்சம் இருக்கும், மழை ஒரு சில இடங்களில் தூரத் தொடங்கும் என்பது தொடர்பாகத்தான் இன்றைய நாளின் தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து வருகின்ற புதன்கிழமை நாளைய தினத்தை நாங்கள் பார்த்தால் புதன்கிழமையும் மெல்லிய மழைத்தூரலோடு ஆரம்பிக்கலாம். காலை இப்பொழுதும் மதிய பொழுதில் மெல்லிய மழைத்தூருளுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. காலையில் சற்று அதிகமாக 2-4 mm அளவிலான மழை இருக்கலாம். மாலை வேளை மதிய வேளை தாண்டி மாலை பொழுதில் சூரிய வெளிச்சத்தை நாங்கள் சந்திக்க போகின்றோம். நாளைக்கும் 13 வெப்பநிலை உயர்ந்து 11 தான் நாளை நாளில் நாங்கள் உணரப்போகின்றோம். வியாழக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் 12-10 தான் மீண்டும் உணரப்படும். மழைத்தூருளுக்கான வாய்ப்புகள் வியாழனும் கூட மதிய வேளை வரைக்கும் மெல்லிய தூரலாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மாலை வேளை சூரிய வெளிச்சத்தை எதிர்பார்க்கும்
பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை 15-14 உணர்படும் வெளிச்சம் முகில் இணைந்திருக்கின்ற பகல் பொழுது இருக்கும். வேக்கெண்டை பார்த்தால் சனிக்கிழமை 19-19 உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 16-16 உணரப்படும். இரண்டு நாட்களிலும் சூரிய வெளிச்சத்துக்கான வாய்ப்பு இருக்கின்றது. சனிக்கிழமை காலை மதியம் கொஞ்சம் மழை வந்து போகலாம் என்பது தொடர்பான தகவல்கள் இந்த வேளையில் பகிரப்பட்டிருப்பதையும் கூட பகிர்ந்து கொள்கின்றோம். 9:13 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காபரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம் 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காபரோ.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது,
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599. டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும் May 21 வியாழன் காலை 11:00 முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டுபடுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று May 25 திங்கட்கிழமை காலை 6:00 முதல் 7:00 வரையுள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
7: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
8: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
9: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
8: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
9: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம் 416-298-2777. MortgageSolutions.ca.
10: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
11: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
0: FM 102.7, East FM.ca.

கணம் கோட்டார் அவர்களே திரைப்படத்திலிருந்து பாடல் அளித்திருக்கும் நேரம் காலை 9:25 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து நிலைமைகளையும் இந்த பொழுதில் நாங்கள் பார்க்கலாம். 401 வெஸ்ட் பவுண்ட் நீல்சன் தாண்டிய இடத்திலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. மாக்கம் ரோட் தாண்டிய இடத்தில் கலெக்டர்ஸில் வந்து ஒரு சிறிய விபத்து நிகழ்ந்திருப்பதன் காரணமாக 2 லேன்ஸ் வந்து தடைப்படுகின்றமே நீல்சன் பகுதியிலிருந்து தாமதங்களை அதிகரித்திருக்கின்றது. இந்த தாமத நிலைமைகள் இந்த வாகன விபத்து நிகழ்ந்த பகுதி வரைக்கும் மாக்கம் ரோட் தாண்டிய இடங்கள் வரைக்கும் நீடிக்கின்றது. அதுக்கு பிறகு சற்று தணிகின்றது. இருந்தாலும் மீண்டும் மக்கவன் ரோட் பகுதியிலிருந்து தாமதங்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். கெனடி வீதி பகுதியில் கலெக்டர்ஸில் அதிக தாமதங்கள். மீண்டும் பர்ச் மவுண்ட் தாண்டிய இடங்களிலும் கூட கலெக்டர்ஸ் அதிக தாமதங்களை சந்திக்கின்றது. விக்டோரியா பார்க் அவென்யூ வரைக்கும் 401 வெஸ்ட் பவுண்டில் இருந்து 404 செல்லக்கூடிய அந்த பகுதி வந்து கடும் தாமதங்களை எதிர்கொள்ளுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. மீண்டும் தொடர்ச்சியாக இந்த தாமத நிலைமைகள் பேவியூ வரைக்கும் தொடர்ந்து நடிக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது இருக்கின்றது என்பதையும் கூறலாம். யங் ஸ்ட்ரீட் பகுதியிலும் மீண்டும் கலெக்டர்ஸ் தாமதங்களை எதிர்கொள்ளுகின்றது. இந்த தாமத நிலைமைகள் பாதஸ்ட் வரைக்கும் தொடர்ந்திருக்கக்கூடிய நிலைமை இப்போது காணப்படுகின்றது. மீண்டும் கீழ் ஸ்ட்ரீட் பகுதியில் இருந்தே தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அதுவும் எக்ஸ்பிரஸில் தான் அதிக தாமதங்கள். தொடர்ச்சியாக மார்டின் க்ரோ ரோட் வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றது. ஈஸ்ட் பவுண்டிலும் அதிகமான வாகன நெரிசல்கள் இப்போது நிலவுகின்றன. ஹைவே 427 முன்னரே அதிக தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. மார்டின் க்ரோ ரோட் பகுதியிலெல்லாம் அதிக வாகன நெரிசல்களை நீங்கள் கெப்ளிங் வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. அதுக்கு பிறகு சற்று தணிகின்றது. இருந்தாலும் தாமத நிலைமைகள் தொடர்ந்து கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் நீடிக்கக்கூடிய நிலைமைகள் ஈஸ்ட் பவுண்டிலும் காணப்படுகின்றன. மீண்டும் பாதஸ்ட் பகுதியிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. குறைந்த தாமதங்கள்லாம் நல்ல தொடர்ச்சியாக டிவிபி வரைக்கும் நீடிக்கின்ற நிலைமை இப்போது தென்படுகின்றது. டிவிபி சவுத் மவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. எக்லிங்டன் தாண்டி பயணிக்கின்ற போதுதான் அதிகமான வாகன நெரிசல்களை நீங்கள் தொடர்ந்து பேவியூ வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றது. எக்லிங்டனுக்கு முன்னர் டிவிபி நோர்த் மவுண்டிலும் கூட அதிக தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. இந்த அதிகமான வாகன நெரிசல்கள் லோரன்ஸ் தாண்டிய இடங்கள் வரைக்கும் தொடர்ந்து நடக்கின்றது. அதற்கு பிறகு குறைந்த தாமதங்களை 401 வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. 404 சவுத் பவுண்டில் பிஞ்சுக்கு முன்னர் வாகன நெரிசல்கள் அதிகமாகின்றன. அந்த தாமத நிலைமைகள் தொடர்ந்து காணப்படுகின்றன. 401 வரைக்கும் ஷெப்பர்டுக்கும் 401க்கும் இடைப்பட்ட பகுதியிலும் கடும் தாமதங்கள் நிலவுகின்றது இந்த பொழுதில் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு மே மாதம் 12 முக்கியமான ஒரு நபர்களுக்கான தினம் என்பதைத்தான் சொல்லலாம். அதே நேரம் எங்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு சேவையை வழங்கக்கூடிய நர்சஸ் தாதீவியர்கள் அவர்களுக்கான ஒரு தினம். இன்றைய நாள் இன்டர்நேஷனல் நர்சஸ் டே என்று கடைபிடிக்கப்படுகின்றது. சுகாதாரத்துறை என்று சொல்லி நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மருத்துவர்கள் போலவே அதிக முக்கியத்துவம் பெற்றவர்களாக இந்த தாதியர்கள் வந்து தங்களது சேவையை தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள். தாதியர்கள் எங்களது எல்லா மருத்துவ நிலையங்களிலும் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றார்கள். நோயாளிகளின் நல்வாழ்வு, பாதுகாப்பு மற்றும் குணமடைதல் எல்லாவற்றுக்கும் அவர்கள்தான் பொறுப்பாக தங்களது சேவையினை தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள் என்பதைத்தான் கூறலாம். அளவற்ற அறிவையும் பலதரப்பட்ட திறன்களையும் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். பல ஆண்டுகளாக செம்மைப்படுத்தி தங்களை அந்த துறையிலே அவர்கள் வளர்த்து கொள்கின்றார்கள். அதே நேரம் அதிக அழுத்தம் இருக்கக்கூடிய வேலையின் ஒரு பகுதியாகத்தான் ஒரு கடினமான சூழல்களில் அவர்கள் எப்போதும் பணியாற்ற வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. எனவே அவர்களது பொறுமை, தியாகம், அர்ப்பணிப்பு எல்லாவற்றையும் கௌரவிக்கின்ற ஒரு தினம்தான் இன்றைய தினம். இன்டர்நேஷனல் நர்சஸ் டே என்பது தொடர்பாகவும் கூட பல விடயங்கள் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தாதியர்களில் என்று சொன்னால் மருத்துவத்துறை வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்கும்.

நாளிலே கடைபிடிக்கின்றார்கள். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர் சாதித்த எல்லா சாதனைகளை பற்றி தொடர்ந்து இன்றைய தினம் பேசுகின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லலாம். நர்சஸ் என்று சொன்னால் அவர்களது சேவை மற்றும் அர்ப்பணிப்புக்கு வந்து லாம்ப் வந்து ஒரு சிம்பலாக பார்க்கப்படுகின்றது. அதுக்கான காரணமும் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் என்பது தொடர்பாகவும் நிச்சயம் சொல்லலாம். அவர் இந்த கிரீமியன் யுத்தம் நடைபெற்ற போது பல இடங்களிலும் இரவு நேர வைத்தியசாலைகள், அந்த போர் சூழலில் இருக்கின்ற இரவு நேர வைத்தியசாலைகளில் அவர் தொடர்ந்து ஒரு லாம்ப் ஒன்றை கையில் பிடித்து கொண்டு பணியாற்றி இருக்கின்றார். அங்கிருக்க கூடிய காயமடைந்த வீரர்களுக்கு அவர் சேவைகளை வழங்கியிருக்கின்றார். அவர்களுக்கான ஒரு தொடர்ச்சியான கவனிப்பு, ஆதரவு எல்லாம் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தான் இந்த கிரீமியன் வார் அந்த காலத்தில் மிகப்பெரிய சேவையாற்றிய ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் கையில் வைத்திருக்கின்ற அந்த லாம்பை வந்து குளோபல் சிம்பிள் ஆஃப் நர்சிங்காக பிரகடனம் செய்திருக்கின்றார்கள் என்பதையும் கூட இங்கே சொல்லலாம். எனவே ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவரது ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த அந்த செயல் ஒரு தன்னலம் இல்லாத ஒரு சேவையின் அழியாத சின்னமாக அந்த லாம்பை வந்து நிலைநிறுத்தியதுடன் அந்த பெண்மணி கூட விளக்கேற்றும் பெண்மணி அல்லது விளக்கேந்திய பெருமாட்டி என்று சொல்லியெல்லாம் அழைக்கப்படுகின்றார். த லேடி வித் த லாம்ப் என்று சொல்லி அவர் பல வரலாற்றிலே அவரது பெயரை பொறித்திருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் சொல்லலாம். எனவே அவரது பிறந்த தினம் இன்றைய நாள். எனவே அதன் காரணமாகத்தான் இன்டர்நேஷனல் நர்சஸ் டே என்று கடைபிடிக்கப்படுகின்றது என்பதையும் கூறிக் கொள்கின்றோம். 9:31 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301. 416-841-5301.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002, 4378607002.
3: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. மே 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். மே 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான விண்ணப்ப முடிவு திகதி மே 31 ஆகும். 416-726-4417.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா. மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. கைரளி டேஸ்ட் டாட் காம்.
6: The station with the best music.
7: It's East FM.
8: It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.

நேற்று நாளே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பேசுவது கிளியா திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலித்திருக்கின்றது. 9:44 உற்சாகமான இந்த காலை வேளையில் ஒரு குட்டி கதை இன்றைக்கு என்ன சொல்லுகின்றது என்பதை கேட்கலாம். 1000 ரூபாய் நோட்டும் 50 சத நாணயமும் சந்தித்துக் கொள்ளுகின்றன. இப்போது அந்த 1000 ரூபாய் அந்த நோட்டு வந்து அழுத்துக் கொள்ளுகின்றதாம். அழுத்துக் கொள்வது போல பெருமை அடித்துக் கொள்ளுகின்றது. அது என்ன சொல்லுகின்றது பெருமையோடு என்று சொல்லி பார்த்தால், நான் நடிகர்கள் கையில் புரள்கின்றேன், தொழிலதிபர்கள் பெட்டியில் அடுக்கடுக்காக தூங்குகின்றேன், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் அங்கே நான் அதிகம் புழங்குகின்றேன், விலை உயர்ந்த கார்களில் நான் பயணிக்கின்றேன், விமானங்களில் பறக்கின்றேன், எனது வாழ்க்கையே பரபரப்பாக இருக்கின்றது. ஆனால் நீயோ பாவம், இதையெல்லாம் பார்த்திருக்கவே வாய்ப்பில்லை என்று சொல்லி அது பெருமை அடித்துக் கொள்ளுகின்றது அந்த 1000 ரூபாய் தாள். இப்போது அதற்கு 50 சத நாணயம் அமைதியாக பதில் சொல்லுகின்றது, நான் அங்கெல்லாம் போய் அவஸ்தைப்பட்டதே கிடையாது. கோவில் உண்டியல்களில் கடவுள் என்னை பாதுகாக்கின்றார், மண் உண்டியல்களில் குழந்தைகள் என்னை பத்திரமாக வைத்திருக்கின்றன என்று சொல்லி ஆழமான ஒரு பதிலை சொல்லிவிட்டு நகர்கின்றதாம் அந்த 50 சத நாணயம். தன்னை பற்றிய கம்பீரம் எளியவர்களிடம் இருக்குமாக இருந்தால் பகட்டு மனிதர்களின் அலட்டில் கூட அடங்கித்தானே போக வேண்டும் என்பதை அழகாக இந்த கற்பனை கதை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. தேவையற்ற பகட்டு வீணாடம்பரம் இவற்றில் மனம் ஈடுபடுகின்ற போது எங்களது அமைதி தொலைந்து போவதைத்தான் நாங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது. தேவையில்லாத இந்த பகட்டு என்பது அன்னெசரி வேனிட்டி அல்லது ஷோ ஆஃப் என்று சொல்லி அதனை நாங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். உண்மையான அல்லது தேவைப்பட வேண்டிய வசதியை விட அதிகமாக நாங்கள் மற்றவர்கள் தன்னை உயர்வாக பார்க்க வேண்டும், அவர்கள் உயர்வாக நினைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக வாழும் ஆடம்பரமான தற்பெருமை கொண்ட ஒரு வாழ்க்கை முறையைத்தான் இந்த தேவையில்லாத பகட்டு இருக்கின்ற அந்த வாழ்க்கை முறை குறித்து நிற்கின்றது. இது ஒரு பொய்யான வெளிப்பாடாகத்தான் பெரும்பாலும் இருக்கும் என்பதுதான் இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்களிடையே மன அமைதி இல்லாமல் தான் பெரும்பாலும் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் தங்களது உண்மை நிலையை வெளியிலே காட்டுவதற்கு அவர்களிடம் தயக்கம் இருக்கும். அதே நேரம் பொய்யாக ஒரு மாய தோற்றத்தை மற்றவர்களிடையே உருவாக்குவதற்குத்தான் தொடர்ச்சியாக அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். அதற்காக அவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியதாகவும் கூட இருக்கும். உண்மையை மறைத்து பொய்யை காட்டுவதற்கு அவர்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருத்தலும் கூட அவசியமாகின்றது. அது அவர்களது மன அமைதியை கண்டிப்பாக பறித்துவிடும். பிறர் கண்களுக்கு நாங்கள் ஆடம்பரமாக தெரிவதை விட மன நிம்மதியுடன் இருப்பதுதான் சிறந்தது என்பதைத்தான் நாங்கள் எப்போதும் உணர்ந்து கொள்ளுதல் அவசியம். தேவையில்லாத ஆரவார வாழ்வின் பண்புகள் வந்து தேவையில்லாத செலவுகளையும் போலித்தனத்தையும் தான் பெரும்பாலும் ஊக்குவித்து விடுகின்றன. எனவே மற்றவர்களை கவர முயற்சிக்கும் தேவையில்லாத ஆடம்பரம் எங்களது மன நிம்மதியை கெடுக்கும் ஒரு வாழ்க்கை முறையாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். பகட்டு வாழ்க்கை எப்போதும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போவதில்லை. ஒரு குறுகிய நேர ஒரு நிரந்தரமில்லாத சந்தோஷத்திற்காகத்தான் நாங்கள் இப்படி அதிகமாக அலட்டிக் கொள்ளுகின்றோம். இந்த ஆடம்பர வாழ்வை விடுத்து எங்களிடம் எது இருக்கின்றதோ அதை வைத்து அது தொடர்பான ஒரு மகிழ்ச்சியை மனதுக்குள் கொண்டு வந்து அந்த ஒரு அமைதியான ஒரு மரநிலையை நாங்கள் எப்போது பெறத் தொடங்குகின்றோமோ அப்போதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடியவர்களாக இருப்போம். எப்போதும் மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு அவர்களை விட ஒரு படி மேலாக தெரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழக்கூடியவர்கள் பெரும்பாலும் இந்த மன நிம்மதியைத்தான் தொலைத்து விட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதும் கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே எளிமை என்பது போதும் அழகானது. அது மட்டுமல்லாமல் அதுதான் நிரந்தரமான நிம்மதியையும் அமைதியையும் எங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதைத்தான் இன்றைய காலை பொழுதின் ஒரு முக்கியமான சிந்தனையாகவும் கூட சொல்லிக்கொள்ளலாம். 9:48 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள். ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
2: என்ன கிடைக்குது இல்ல,
3: இந்த மரக்கறி வாங்கி சமைச்சாலும் ஒரு மனம், ஒரு குணம், ஒரு சுப எதுவுமே இல்ல.
2: அப்ப நீர் இன்னும் பசுமை மார்க்கெட்டுக்கு போகல போல, அங்கதான் நீர் தேர்ற எல்லாமே கிடைக்கும்.
3: அட்ரஸ் சொல்லும், இப்பவே போயிட்டு வாரன்.
4: பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட், 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில். பசுமை மார்க்கெட்.
5: Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi, 437-477-7960, 437-477-7960.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS, 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன்.
9: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
8: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
9: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
8: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
9: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307, 647-478-0144.
10: Easy tune, East FM 102.7.

நேரம் காலை 10:01 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று என்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமை காலை வேளை ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சலுடான தொடர்புகளுக்கு ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை இன்னும் நாளைக்கு உயரப்போகின்றது. இப்போது இருக்கின்ற விலையிலும் பார்க்க நாளைய நாளில் 2% அதிகமான விலை கொடுத்துதான் நீங்கள் எரிபொருளை வாங்க முடியும். மே 13 தேதியில் 2% உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதையும் கூட இங்கு தெரிவித்துக் கொள்ளலாம். அழகான வெளிச்சமிக்க ஒரு காலை இப்பொழுதாக இருக்கின்றது. இந்த வேளை எட்டுதான் வெப்பநிலை 6°C உணர்கின்றோம். வெப்பநிலை உயர்வாக இன்று 14°C இருக்கும். பிற்பகல் வேளையில் ஒரு 2 மணிக்கு பிறகு ஒரு 13°C இன்றைய நாளின் கூடிய உடனடியாக நாங்கள் உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். சூரிய வெளிச்சத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கப் போகின்றது. மாலையில் இருந்து ஒரு 6 மணிக்கு பிறகுதான் மெல்லிய மழை தூறல் ஆரம்பிக்கலாம். இரவு பொழுதில் 10 mm அளவிலான மழை பொழிவுக்கான சாத்தியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுவரைக்கும் சூரிய வெளிச்சத்தை நாங்கள் காணலாம். 8:31 சூரிய அஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற நாட்கள் இந்த வாரத்தில் என்று சொன்னால் வெப்பநிலை அதிக அளவில் வாரதி வரைக்கும் உயரப்போவதில்லை. நாளைக்கு புதன்கிழமை 13-11 தான் உணரப்படும். காலை மதியம் மெல்லிய மழை தூறல் இருக்கும். மாலை வேளை சூரிய வெளிச்சத்தை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து வருகின்ற வியாழக்கிழமை காலை பொழுதிலும் மதிய பொழுதிலும் மழை தூறலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 12 வெப்பநிலை 10 உணரப்படும். மாலையில் சூரிய வெளிச்சம் தென்படும். வெள்ளிக்கிழமை 15-14 உணரப்படும். வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். வருகின்ற வீக்கெண்டை பொறுத்தளவில் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வெளிச்சமானவையாக இருக்கலாம். சனிக்கிழமை மெல்லிய மழையும் கூட இடையில் வந்து போகும். 19 சனிக்கிழமையின் வெப்பநிலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது. 19 தான் நாங்கள் உணரப்போகின்றோம். ஞாயிறு 16-16 உணரப்படும். சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். எனவே அதுக்கு பிறகு வார இறுதிக்கு பிறகு வருகின்ற அடுத்த வாரம் வெப்பநிலை உயர்கின்ற வாரமாக இருக்கும். மே மாதத்தின் நடுப்பகுதியையும் கடந்து பயணிக்கின்றோம். எனவே கண்டிப்பாக இனி வெப்பநிலை உயர்வுதான் இருக்கும் என்பது எதிர்பார்ப்பு. ஆனாலும் கூட அது வரும் என்பதை அடுத்த வாரத்திலிருந்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 10:03 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனாக நீடிக்கின்ற அந்த ஒரு போர் நிறுத்தம் தொடர்பாக முக்கியமான ஒரு சில கருத்துக்களை அவர் நேற்று திங்கட்கிழமை வெளியிட்டிருக்கின்றார். ஓவல் ஆஃபீஸில் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லி பார்த்தால், 1 மாத கால இந்த போர் நிறுத்தம் மிகப்பெரிய உயிர்காக்கும் கருவியின் உதவியுடன் தான் இருக்கின்றது என்று சொல்லித்தான் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த போர் நிறுத்தம் வந்து ஒரு லைஃப் சப்போர்ட்டோடு தான் இப்போது நீடிக்கின்றது என்று சொல்லித்தான் அவர் அதனை குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எதிர்பாராத வகையில் அது மிக பலவீனமாகத்தான் நீடிக்கின்றது அந்த போர் நிறுத்தம் என்று சொல்லித்தான் நேற்று ஓவல் ஆஃபீஸில் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களது இந்த கருத்தினை தொடர்ந்து ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்திருக்கின்றார். ஆயுதப்படைகள் தங்களது ஈரானின் ஆயுதப்படைகள் எந்தவொரு ஆக்கிரமிப்புக்கும் பதிலடி கொடுக்கவும் பாடம் புகட்டவும் தயாராக உள்ளன என்று சொல்லி எக்ஸ் தளத்தில் அவர் ஒரு எதிர்கருத்தையும் கூட இப்போது வெளியிட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் கோரக்கூடிய தனது கோரிக்கைகளை ஈரான் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவுக்கு அனுப்பியிருந்தது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த கோரிக்கைகளை நிராகரித்திருந்தார். அவை வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை, அதே நேரம் ஒரு குப்பை என்று சொல்லியும் கூட அவர் அதை குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். டோட்டலி அன்அக்செப்டபிள் அண்ட் அ பீஸ் ஆஃப் கார்பேஜ் என்று சொல்லியும் அவர் அதனை குறிப்பிட்டிருந்ததும் இங்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த கருத்துக்கள் அமெரிக்க அதிபரால் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து ஈரானுக்கான வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஈரானின் இந்த பதில் வந்து ஒரு பொறுப்பற்ற வகையில் பொறுப்பான வகையில் உருவாக்கப்பட்டவை மற்றும் தாராளமானவை என்று சொல்லியும் கூட அவர் அதனை அவர் குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மாறி மாறி இந்த கருத்துக்கள் இரண்டு தரப்பினராலும் தொடர்ந்து வெளியிடப்படுகின்ற ஒரு நிலைமைதான் இப்போது காணப்படுகின்றது. எனவே இந்த போர்நிறுத்தம் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு தாக்குதல் தொடங்குமாக இருந்தால் அதுக்கான சரியான பதிலடியை கொடுப்பதற்கு தங்களது ஆயுதப்படைகள் தயாராக இருக்கின்றன என்று சொல்லித்தான் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் தெரிவித்திருப்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு கருத்தும் அவரால் பகிரப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கர்கள் வந்து எவ்வளவு காலம் தாமதிக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், அதாவது வரி செலுத்துபவர்கள், அதற்கான வரியை
அல்லது அந்த விலையை தொடர்ந்து செலுத்த நேரிடும் என்று சொல்லித்தான் அவர் ஒரு கருத்தையும் கூட குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். ஈரான் வந்து இந்த அமெரிக்காவின் அந்த ஒரு சமாதான திட்டம் தொடர்பான பதிலை கொடுத்திருந்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை. அதில் மிக முக்கியமான ஒரு சில அம்சங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பிடத்தக்க வகையில் சொல்லப்படுவது என்னென்று சொல்லி பார்த்தால், போரை வந்து எல்லா இடங்களிலும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவது முதலாவது ஒரு அம்சமாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் லெபனானில் ஈரான் ஆதரவு ஹஸ்புல்லா போராளிகளுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதே நேரம் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகை அகற்றப்படுதல் அவசியம், ஈரான் மீது மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படாது என்பதற்கான உத்தரவாதங்களும் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் கூட அந்த முக்கியமான அம்சங்கள் ஈரான் தரப்பிலிருந்து சேர்க்கப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இதை தாண்டி இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய அந்த போரில் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு கோருவதும் கூட அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதனையும் விட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு உள்ளடக்கம் என்னென்னு சொல்லி பார்த்தால், இந்த ஹோமஸ் நீரிணை மீதான ஈரானிய இறையாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கோரிக்கையும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் அமெரிக்க அதிபர் நிராகரித்திருக்கின்றார். டோட்டலி அன்அக்செப்டபிள் என்று சொல்லியும் கூட அவர் அதனை குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். 10:08 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

10:12 நேற்றன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கனடா சுவாமி விபுலானந்தர் கலை மன்றம் நடத்தும் தமிழ் மொழித்திறன் பணிசை போட்டிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. போட்டிகளின் 17 ஸ்காபரோ சிவிக் சென்டர் மண்டபத்தில் நடைபெறும். பணிசை போட்டிகளின் நடுவராக திருமுறை கலாநிதி மதுரை சண்முகநாதன் ஓதுவார் அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். 2010 பின் பிறந்த மாணவர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இறுதிநாள் மே 14 போட்டிக்கான முழு விவரங்களையும் www.vipulam.org பெற்றுக் கொள்ளலாம். பணிசை போட்டியில் பங்கு பெறுவோருக்கு மதுரை ஓதுவார் முனைவர் சண்முகநாதன் வால் புருஷோத்தமன் ஆகியோரால் பயிற்சி வழங்கப்படும். மேலதிக விவரங்களை பெற தலைவர் சுதேசன் 6478618240, முன்னாள் தலைவர் குமரகுரு 6472248871. நேற்று நாளையோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த வேளையில் அமெரிக்காவில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்திருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பான முக்கியமான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. ஈரான் போரின் தாக்கம் அமெரிக்கர்களால் அதிக அளவில் உணரப்பட்டதன் விளைவாக ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்காவில் பொருட்களுக்கான விலைகள் 2023 மே மாதத்திற்கு பிறகு என்றுமில்லாத உச்சத்தை தொட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 3 பிறகு மீண்டும் அதிக விலையை அமெரிக்கர்கள் செலுத்தியிருக்கிறார்கள் என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பெட்ரோல், காஸ்ட் ஆஃப் கேசோலின், இந்த குரோசரிஸ் போன்றவை மிக மிக உச்சமாக மாறியிருப்பதன் காரணமாக கடந்த 12 இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் 3.8% உயர்ந்திருப்பதாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடைசியாக இந்த மே மாதம் 2023 அமெரிக்காவில் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் நீடித்திருந்ததாம். அப்போது 4% அந்த பணவீக்கம் நீடித்திருக்கின்ற நிலையில் அதுக்கு பிறகு சற்று குறைந்து இப்போது மீண்டும் கிட்டத்தட்ட 4% அண்மித்த நிலையில் 3.8% அங்கிருக்கக்கூடியவர்களுக்கான ஏப்ரல் மாதத்தின் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் உயர்ந்திருக்கின்றது என்பது தொடர்பான அந்த தகவல்களைத்தான் த பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் இன்னும் ஒரு சில விடயங்களையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த உயர்வில் கிட்டத்தட்ட பாதி உயர்வுக்கு எரிசக்தி செலவுகள் அதிகரித்தமைதான் காரணம் என்று சொல்லியும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி ஹவுசிங் அண்ட் ஃபுட் காஸ்டும் கூட உயர்ந்திருப்பதன் விளைவாகத்தான் இந்த உச்ச பணவீக்கம் அங்கு இப்போது காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அமெரிக்க போர் ஈரான் மீது தொடங்கியதுக்கு பிறகு அதன் விளைவாக முக்கிய போக்குவரத்து வழித்தடமான ஹோமுஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டிருக்காமல் இருப்பதன் காரணமாக அமெரிக்காவில் 1 கேசோலின் அந்த கேஸின் பிரைஸ் மிக உயர்வை சந்தித்திருக்கின்றது. ஜூலை 2022 பிறகு இப்போது அதிகபட்ச விலையாக 1 ஒன்று $4.5 விற்கப்படக்கூடிய ஒரு நிலைமை உருவாகியிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். மார்ச் மாதத்தில் 3.3 அங்கு இன்ஃப்ளேஷன் ஃபிகர் இருந்திருக்கின்றது. ஆனால் அதிலும் பார்க்க உயர்வாக ஏப்ரல் மாதத்தில் இந்த பணவீக்கம் இப்போது மீண்டும் உயர்ந்திருக்கின்ற நிலையில் அடுத்தடுத்த மாதங்களில் இந்த வட்டி வீத குறைப்புக்கான வாய்ப்புகள் தென்படவில்லை என்பது தொடர்பாகவும் கூட கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் அமெரிக்க அதிபராக பதவியேற்று இப்போது தொடர்ச்சியாக பதவியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் 2024 தேர்தல் பிரச்சாரம் பெரும்பாலும் இந்த பணவீக்கத்தை குறைக்கக்கூடிய அவரது திட்டங்களில் தானாம் அதிகம் கவனம் செலுத்தியிருப்பதன் காரணமாக இப்போது இருக்கின்ற நிலை. எதிர்வரும் நவம்பரில் நடைபெற இருக்கின்ற அந்த இடைக்கால தேர்தல்களுக்கு பெரும் இடையூறாக அமையும் அமெரிக்க அதிபருக்கு அது ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்தலாம் என்பது தொடர்பாகவும் பார்க்கப்படுகின்றது. டொனால்டு ட்ரம்ப் மற்றும் குடியரசுக் கட்சியினருக்கு ஒரு சவால் மிக்க ஒரு தேர்தலாகவும் கூட இந்த நவம்பரின் மிட் டேர்ம் எலெக்ஷன் அமையலாம். இப்போதைய இந்த உயர்வான அந்த பணவீக்க வீதம் மக்களை ஒரு விரக்த நிலைக்கு தள்ளக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆண்டின் ஏப்ரலோடு நிறைவு பெற்றிருக்கின்ற ஒரு 12 கால பகுதி என்று சொல்லி பார்த்தால் ஏர் ஃபேர்ஸ் மற்றும் குளோதிங் ஃபேர்ஸ் போன்றவை அந்த
குளோதிங் விலைகள் போன்றவை மிக மிக உயர்வாக இப்போது அங்கு நீடிக்கின்றனவாம். அதே நேரம் புதிய கார்களின் விலைதான் சற்று குறைந்திருக்கின்றது. அதனை விடுத்து பார்த்தால் அநேகமாக ஏனைய எல்லா பொருட்களின் விலைகளும் கூட உயர்ந்திருப்பதாகத்தான் இந்த தகவல் கூறுகின்றது. 10:17 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்று தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-226.
7: நல்ல பாட்டு, 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

10:30 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசு தனது பெரும்பான்மையை மே 13 அன்றோ அல்லது அதற்கு முன்னராகவோ நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அல்லைகள் அறிவுறுத்தியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பு நாளை மே 13 நடைபெறும் என்பது தொடர்பாக எதிர்பார்க்கப்படுகின்றது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தாவேக்க 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தது. ஆனால் பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை அந்த கட்சி பெறாததன் காரணமாக ஆட்சி அமைப்பதில் இழுபறி நிலவியிருந்தது. அதற்கு பிறகு காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், IUML ஆகிய கட்சிகளின் ஆதரவோடு மே 10 விஜய் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழக அரசு தனது பெரும்பான்மையை மே 13 என்றோ அல்லது அதற்கு முன்னரோ நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி பொறுப்பு தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் கூறியிருக்கின்ற நிலையில்தான் நாளைய தினம் தாவைக்க தலைமையிலான அரசுக்கு சட்டப்பேரவையில் பெரும்பான்மை இருக்கின்றதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் நாளன்று அவைக்கு வருகை தரும் உறுப்பினர்களின் அடிப்படையில் தானாம் பெரும்பான்மைக்கு எத்தனை இடங்கள் தேவை என்பது தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த அவையில் வந்து 234 உறுப்பினர்கள் இருக்கும்போது பெரும்பான்மைக்கு தேவையானது 118 இடங்கள். அதாவது அவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பாதிக்கும் அதிகமான எண்ணிக்கைதான் பெரும்பான்மை என்று சொல்லி கருதப்படுகின்றது. நாளைக்கு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் இந்த வாக்கெடுப்பு எப்படி நடைபெறும் என்பது தொடர்பான ஒரு சில விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது வந்து ரகசியமான வாக்குச்சீட்டு முறையில் நடைபெறப் போவதில்லையா, ஒரு குரல் வாக்கெடுப்பாகத்தான் இந்த வாக்கெடுப்பு நடைபெறப் போகின்றது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. காரணம், இதற்கென்று ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கின்ற சட்டப்பேரவை விதிகள், அதே நேரம் டிவிஷன் என்ற ஒரு மற்றொரு முறையும் இப்போது நடைமுறையில் இருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு சட்டப்பேரவை நடைமுறை விதிகள், குறிப்பாக விதி 99 மற்றும் அரசியலமைப்பு விதிகள் பிரிவுகள் 164, 189 ஆகியவற்றை பின்பற்றித்தானாம் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாளைக்கு வந்து என்ன நடக்கும் என்று சொல்லி பார்த்தால், இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டப்பேரவை தலைமையில் சட்டப்பேரவை நாளைக்கு கூட்டப்படும். முதலமைச்சர் அல்லது ஆளும் தரப்பை சேர்ந்த மூத்த அமைச்சர் ஒருவர் அரசவை மீது நம்பிக்கை கோரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார். இதுவே நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான ஒரு முறையான தொடக்கமாகவும் அமையும். ஆளும் தரப்பு மற்றும் எதிர்க்கட்சி ஆகிய இரண்டு தரப்பினரின் பங்கேற்புடன் ஒரு சிறிய விவாதம் நடைபெறும். இதற்கான கால அளவை சட்டப்பேரவை தலைவரே தீர்மானிப்பார். விவாதம் முடிந்தவுடன் சட்டப்பேரவை தலைவர் அந்த தீர்மானத்தை சபையில் வாக்கெடுப்பிற்காக முன்மொழிவார். எனவே இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக இருப்பவர்கள் ஆம் என்றும், தீர்மானத்திற்கு எதிராக இருப்பவர்கள் இல்லை என்றும் கூறுமாறு சட்டப்பேரவை தலைவர் அறிவுறுத்துவாராம். அதற்கு பிறகு சட்டப்பேரவை தலைவர் ஆம் என்று கூறியவர்களுக்கு வெற்றியா அல்லது இல்லை என்று சொல்லி கூறியவர்களுக்கு வெற்றியா என்று சொல்லி அவர் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அறிவிப்பார். சட்டப்பேரவை தலைவரின் கருத்துக்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்படாவிட்டால் முடிவை மீண்டும் 2 அவர் அறிவிப்பார். இந்த அறிவிப்பின் அடிப்படையில் தான் பெரும்பான்மை குறித்து முடிவெடுக்கப்படும் என்பதும் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை சபையின் முடிவு குறித்த சட்டப்பேரவை தலைவரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டால் அவர் டிவிஷன் முறை மூலம் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த டிவிஷன் முறை வாக்கெடுப்பு எப்படி என்று சொல்லி பார்த்தால், எம்எல்ஏக்களை அழைப்பதற்கான மணிகள் வந்து வழக்கமாக 3 ஒலிக்கப்படுமாம். சட்டப்பேரவையின் கதவுகள் பூட்டப்படும். அவையின் 6 டிவிஷன்களுக்கு ஏற்ப இந்த வாக்கெடுப்பு நடத்தப்படும். ஆமாம் என்பதற்கு ஆதரவான உறுப்பினர்களையும், இல்லை என்பதற்கு ஆதரவான உறுப்பினர்களையும் அவரவர் இடங்களில் எழுந்து நிற்குமாறு சபாநாயகர் கேட்டுக்கொள்வார். வாக்காளர்களின் பெயர்கள் பதிவு செய்யப்படும். பாரம்பரியமாக முதலமைச்சர் டிவிஷன் 1 அவருக்கு எதிரில் உள்ள டிவிஷன் 6 எதிர்க்கட்சி தலைவரும் இருப்பார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அதுக்கு பிறகு சட்டப்பேரவை செயலக ஊழியர்கள் வாக்குகளை எண்ணுவார்கள் என்பது தொடர்பாக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு முறை தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வழக்கமாக இது வந்து தற்போதைய ஆட்சியை தக்கவைக்க அல்லது நம்பிக்கை தீர்மானத்தில் அரசாங்கத்தை ஆதரிக்க பயன்படுத்தப்படுகின்றது. பெரும்பான்மை கிடைத்துவிட்டால் புதிய அரசு தனது ஆட்சியை தொடரலாம், கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது ஆளுநருக்கு தெரிவிக்கப்படும். பெரும்பான்மையை நிரூபிக்க தவறி

அரசு கலைக்கப்படுவதாக ஆளுநர் அதுக்கு பிறகு அறிவிப்பார் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியான நம்பிக்கை வாக்கெடுப்புகளில் ஒரு வாக்கு கூட ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய சாத்தியம் இருப்பதை மறுக்க முடியாது என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். இதுக்கான மிகச்சிறந்த உதாரணமாக ஒரு சம்பவம் 1998 நடைபெற்ற சம்பவம் சொல்லப்படுகின்றது. இந்திய மக்களவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை அப்போது கிடைக்கவில்லையா? ஆனால் அதிமுக ஆதரவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைத்திருந்தது 1998. ஆனால் 13 மாதங்களுக்கு பிறகு 1999 அதிமுகவின் ஆதரவை ஜெயலலிதா விலக்கிக் கொள்ள எதிர்கட்சிகளின் கோரிக்கையின் அடிப்படையில் வாஜ்பாய் தலைமையிலான அரசு அப்போது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லியும் கூட குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருக்கின்றாராம். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அடல் பிஹாரி வாஜ்பாயின் அரசு ஒரேயொரு வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போனது என்பது தொடர்பான அந்த ஒரு வரலாற்று நிகழ்வும் இங்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1999 நடைபெற்ற அந்த நிகழ்வு. எனவே நாளைய அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் கூட ஒரு வாக்கும் மிக பெருமதி வாய்ந்தது, ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வகையிலும் கூட அது இருக்கலாம் என்பது தொடர்பான தகவல்களும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இன்னும் ஒரு சில முக்கிய தகவல்களும் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதை காணலாம். ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகராக ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தெரிவானதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் சமம் என்று சொல்லி முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் எங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருப்பதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய 717 மதுமான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட வேண்டும் என்று சொல்லியும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருப்பதாகவும் இப்போதைய முக்கிய செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:37 நிமிடம்

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: இஸ் எஃப்எம் 102.7.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Fantast Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
6: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-906-5656.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
7: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
7: 416-461-6401.
8: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரீ பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள், பெண்கள், சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத் தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1
9: என்றும் இசையுடன்
10: இஸ்டெஃப்எம் உங்களுடன்
9: 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
2: என்ன யோசினை?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
7: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
6: மாக்கமன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
7: அழகோ அழகு. 6477873784.
8: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
9: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
8: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
10: 10% down udan commercial mortgage.
8: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
11: Commerce Ventures, 416-457-0651.
10: 6457-0651. Some conditions may apply.
12: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட், மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.

நேரம் சரியாக காலை 11 மணியாக இருக்கிறது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமை காலை வேளை ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலையில் மேலதிகமான உயர்வு நாளைக்கு இருக்கும். 2% விலை உயர்வு நாளை நாள் 13ஆம் தேதியில் எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்கின்றோம். விட்டாக இப்போதைய ஒப்புநிலை 6 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். சூரிய ஒளிச்சம் மிக பிரகாசமாக நிறைந்திருக்கிறது. இதே நிலைமை இன்றைக்கு பிற்பகல் தாண்டி மாலை பொழுது வரைக்கும் தொடரும். 6 மணிக்கு பிறகுதான் மெல்லிய தூறல் இருக்கலாம் என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. இரவு வேளை 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகின்றது. பிற்பகலில் 13 வரை வெப்பநிலை உயர்ந்து 13 நாங்கள் இன்று கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 8:31 சூரிய அஸ்தமனம் இன்று நடக்கும் என்பது இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு புதன்கிழமை என்ன மாதிரி என்று சொல்லி பார்த்தால் கொஞ்சம் மழையோடு நாங்கள் ஆரம்பிக்கலாம். மழை தூறல் இருக்கும். காலை வேளை 2-4 மில்லிமீட்டர் வரையிலான மழை தூறல் இருக்கலாம். அதுக்கு பிறகு மதியத்திலும் கூட 1 மில்லிமீட்டரிலும் குறைவாக இருக்கக்கூடிய லேசான தூறல் இருக்கும். அதன் பின்பு மாலை வேளை சூரிய வெளிச்சம் எதிர்பார்க்கப்படுகின்றது. 13 நாளை நாளின் கூடிய ஒப்பநிலை 11 உணரப்போகின்றோம். வருகின்ற வியாழக்கிழமையும் கூட மழை தூறலை கொஞ்சம் தரலாம். மதியம் வரைக்கும் மாலை வேளை சூரிய வெளிச்சம் எதிர்பார்க்கப்படுகின்றது. 12 வெப்பநிலையாகவும் 10 உணர்நிலையாகவும் இருக்கும். வெள்ளிக்கிழமை சூரிய வெளிச்சம் முகிலணிந்திருக்கும். 15 வெப்பநிலை 14 உணரப்படும். வார இறுதி அதுவும் ஒரு லாங் வீக்கெண்டாக கூட வரப்போகின்றது. மே மாதத்தின் நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்கள் சிறந்த வெப்பநிலை உணர்நிலையோடு இருக்கப் போகின்றன. அதே நேரம் சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்களும் சற்று உயர்வாகத்தான் இருக்கின்றது. சனிக்கிழமை வெயில் நிறைந்திருக்கும். மெல்லிய மழை தூறல் காலை பொழுதில் கொஞ்சம் இருக்கலாம். அதை விடுத்து பார்த்தால் மிக பிரகாசமாக இருக்கப் போகின்றது. சனிக்கிழமை பகல் பொழுது 19 வெப்பநிலை உயர்வு, 19 நாங்கள் உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 16 உணரப்படும். சூரிய வெளிச்சத்தை முகில் கூட்டங்களையும் சேர்த்து காணலாம். அடுத்த திங்களும் கூட விடுமுறை நாள் விக்டோரியா டே சூரிய வெளிச்சம் முகில் அணிந்திருக்கும். கொஞ்சம் மழை தூரல் ஒரு சில இடங்களில் வந்து போகலாம். ஆனால் பெரும்பாலும் வெயில் நிறைந்து பகல் பொழுதை தான் எதிர்வு கூறுகின்றார்கள். 18 வெப்பநிலை உயர்ந்து 20 டிகிரி செல்சியஸை தொடர்கின்றோம். திங்கட்கிழமையின் நாங்கள் உணர்நிலையாக 20 டிகிரி செல்சியஸை பெற இருக்கின்றோம். அடுத்த செவ்வாயும் 18-20 உணரப்படும். எனவே சிறந்த வெப்பநிலை வார இறுதிக்கு பிறகு வர காத்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த வேளை காலநிலை தகவல்களையும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளலாம். யுகே பிரைம் மினிஸ்டர் கீர் ஸ்டார்மர் அவர் ஆட்சியில் தொடர்ந்து பிரைம் மினிஸ்டராக தொடர்வாரா என்பது தொடர்பான கேள்விகள் இப்போது நிறையவே எழுப்பப்பட்டிருக்கின்றன. டவுனிங் ஸ்ட்ரீட்டிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் என்று சொல்லி அவரது லேபர் பார்ட்டி அதனை சேர்ந்திருக்கக்கூடிய எதிர்ப்பாளர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை விடுத்து வருகின்ற நிலையில் அவர் தொடர்ந்து தனது பதவியில் நீடிப்பதற்கான போராட்டத்தை நடத்தி வருகின்றார் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்டாமர் அவரது லேபர் பார்ட்டி என்று சொல்லி பார்த்தால் அதில் 80க்கும் அதிகமான எம்பிக்கள் வந்து அங்கம் வகிக்கின்றார்களாம். அதில் பலர் இப்போது அவர் இந்த பிரைம் மினிஸ்டர் பதவியிலிருந்து விலக வேண்டும் அல்லது அவர் பதவி விலகுவதற்கான அட்டவணையை வெளியிட வேண்டும் என்று சொல்லி பகிரங்கமாக வலியுறுத்தி வருவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 3 அமைச்சர்கள் பதவி விலகியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இன்னும் பலர் தங்களது எதிர்ப்புகளையும் கூட இப்போது அவருக்கு வெளியிட்டு வருவதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த ஒரு எதிர்ப்பு அவருக்கு இருந்திருக்கின்ற சூழ்நிலையிலும் முன்னதாக நடந்திருக்கின்ற வாராந்திர அமைச்சரவை கூட்டத்தில் தனக்கு வந்து பதவி விலகும் எண்ணம் இல்லை என்று சொல்லி கீர் ஸ்டார்மர் தெரிவித்திருப்பதுடன் தொழிலாளர் கட்சி தலைவர் பதவிக்கு தன்னை முறைப்படி எதிர்த்து போட்டியிடுவதற்கு யாராவது சாத்தியமான போட்டியாளர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லியும் கூட ஒரு சவால் ஒன்றையும் அவர் விடுத்திருப்பதையும் இங்கு கூற முடிகின்றது. ஆனால் இதுவரைக்குமே அவரை சவால் விடுவதற்கு எந்த ஒரு எம்பியும் தன்னை முன்னிறுத்தி கொள்ளவில்லை என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி அந்த ஒரு போட்டியில் களம் இறங்குவதற்கு இந்த லேபர் பார்ட்டியில் இருக்கக்கூடிய 81 பேரது ஆதரவு தேவைப்படுமாம். கிட்டத்தட்ட இந்த லேபர் பார்ட்டி எம்பிஸில் 20% ஆதரவளிக்கின்ற நிலையில் தான் ஒருவர் கீர் ஸ்டார்மருக்கு எதிராக போட்டியிடலாம் என்று சொல்லி ஏற்கனவே அந்த பார்ட்டி ரூல்ஸ் இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் இன்னும் ஒருவரும் கூட அவரை எதிர்த்து அந்த கட்சி தலைமை பதவிக்கு போட்டியிடுவதற்கான அழைப்பை விடுக்கவில்லை என்பது தொடர்பாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும்
பகிர்ந்து கொள்ளலாம். இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலை யூகேயின் அந்த ஒரு அரசியலில் நீடிக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தின் அதிகாரபூர்வ அரச முறை தொடக்க விழாவிற்கு நாளைக்கு புதன்கிழமை கிங் சார்ல்ஸ் அவர்கள் வெஸ்ட்மினிஸ்டருக்கு பயணமாகின்றார் என்பது தொடர்பான ஒரு தகவல் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு கூற முடிகின்றது. கீர் ஸ்டார்மர் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசியல் எதிர்ப்பின் காரணமாக கிங் சார்ல்ஸ் அவரது அந்த உரை வந்து மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இப்போது கருதப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு கூற முடிகின்றது. இந்த உரையில் வந்து மன்னர் வந்து பிரபுக்கள் சபையில் இருக்கின்ற ஒரு அரியணையிலே அமர்ந்து அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மற்றும் அதற்கு பிறகான அரசாங்கத்தின் திட்டமிடப்பட்ட புதிய சட்டங்கள் தொடர்பாக அவர்தான் கூற இருக்கின்றாராம். எனவே இப்போதே இந்த அரசியல் குழப்பங்கள் நீடிக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாளைக்கு மன்னரின் உரை எப்படி அமையப்போகின்றது என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். 11:06 நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் $3.411. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
4: 416-900-4599.
5: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மென்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். June 6 மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. Ticketmaster.ca மூலம் 60 மற்றும் 75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 ஆஃப் ப்ரோமோ கோட் பிக் 10. மேலதிக விவரங்களுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மென்ட் இங்க்.
6: ஸ்காப்ரோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 May 8 வள்ளிக்கிழமை ஆரம்பித்து May 16 வள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. May 8 வள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம், May 15 வள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம், மாலை சப்பரம், 16 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, 17 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்தம், 18 திங்கள் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 4166131883.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
0: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
10: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பிரியம் திரைப்படத்திலிருந்து பாடல் லலித்திருக்கும் நேரம் 11:18. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உலக ஒப்பமயமாதல் உயர்ந்து கொண்டு வருகின்ற இந்த நிலையில் அடிக்கடி பேசப்படுகின்ற இன்னும் ஒரு விடயம், அட்லாண்டிக் மெரிடியோனல் ஓவர்டர்னிங் சர்க்குலேஷன் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற, சுருக்கமாக அமோக் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு சர்க்குலேஷன், அதன் ஒரு பலமுழப்பு தொடர்பாக தொடர்ந்து விஞ்ஞானிகள் இப்போது பல வருடங்களாக ஆராய்ந்து வருகின்றார்கள். அது தொடர்பான பல அறிக்கைகளும் கூட அடிக்கடி வெளியிடப்படுகின்றன. இந்த பிரதானமான சமுத்திர நீரோட்டம் வந்து ஆபத்தில் இருக்கின்றமை தொடர்பாக பல ஆய்வுகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இந்த மாதிரி அது பலமிழத்தலின் காரணமாக எங்களது காலநிலை நிலைமைகள் வந்து பாதிப்பை சந்திக்கலாம். இது மில்லியன் கணக்கான மக்களை ஆபத்துக்குள்ளே தள்ளக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கலாம் என்பது தொடர்பாகவும் பல தகவல்கள் தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன. இன்னமொரு ஸ்டடியும் கூட இப்போது அதே முடிவை சொல்லியிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. வர இருக்கின்ற அந்த காலநிலை பேர் அனர்த்தம் குறித்து எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையில்தான் இன்னும் ஒரு ஆய்வும் கூட இப்போது செய்யப்பட்டு அதன் முடிவுகள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் கூட தகவல்கள் கூறுகின்றன. இந்த அமுக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கிரிட்டிக்கல் கரண்ட் வந்து இப்போது அதன் செயற்பாட்டை கொஞ்சம் மெதுவாக்கி கொண்டு வருகின்றது. அது பலவீனமடையவோ அல்லது முற்றிலுமாக அது நிறுத்தப்படக்கூடிய அபாயமோ இப்போது காணப்படுகின்ற சூழ்நிலையில் தான் அது கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் நாங்களும் கூட தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த அமோக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிஸ்டம் என்ன என்று சொல்லி பார்த்தால், இது வந்து எங்களது பூமியின் பிரதானமான சர்க்குலேஷன் சிஸ்டமாக அது கருதப்படுகின்றது. இது வந்து சமுத்திரங்களில் ஒரு கன்வேய பெல்ட் மாதிரி தொழிற்படக்கூடியதாக இருக்கும். சமுத்திரங்களில் இருக்கக்கூடிய வெப்பமான பகுதிகளில் இருக்கின்ற வெப்பமான நீர் மற்றும் இந்த உப்பு நிறைந்த அந்த நீரை அது பூமியின் வடக்கு பகுதி நோக்கி நகர்த்துகின்றதா. யுஎஸ் ஈஸ்ட் கோஸ்டில் இருக்கக்கூடிய அந்த கல்ஃப் ஸ்ட்ரீமின் ஊடாகத்தானாம் அந்த ஒரு சமுத்திர நீர் நகர்த்தப்பட்டு நோர்த் அட்லாண்டிக் பகுதியை அது சென்று சேர்கின்றது. இது வந்து குளிராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதன் காரணமாக அங்கு அந்த வெப்பமான நீர் குளிர்மையாக்கப்பட்டு அது வந்து அந்த சமுத்திரத்தின் ஆழத்திற்குள் கொண்டு செல்லப்படுகின்றது. அது பிறகு அந்த குளிர்ந்த நீர் தெற்கு நோக்கி மீண்டும் நகர்கின்றது. இது வந்து தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு செயல்முறை. இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை என்னென்று சொல்லி பார்த்தால், இந்த பூமியின் பல இடங்களிலும் நிலவக்கூடிய அந்த வித்தியாசமான வெப்பநிலை வேறுபாடுகள் அவற்றையெல்லாம் சற்று குறைக்கக்கூடிய வகையிலும் மனிதர்கள் வாழக்கூடிய வகையிலும் பல இடங்களை அந்த ஒரு கன்வேய பெல்ட் சிஸ்டம் தான் நாம் உருவாக்கி தந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். அது எவ்வளவு வேகமாக அந்த ஒரு அந்த நீரோட்டம் வந்து நகர்கின்றதோ அந்த அளவுக்கு அதிகமாக சூடான நீர் மேற்பரப்பிலிருந்து குளிர்ந்த ஆழத்திற்கு அது கொண்டு செல்லப்படுகின்றது என்பதைத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இந்த ஒரு சைக்கிள் அந்த சுழற்சி என்று சொல்லி பார்த்தால் நார்தர்ன் யூரோப்பை அது இருக்கின்ற இயல்பை விட பல டிகிரி செல்சியஸ் வெப்பமாக வைத்திருப்பதோடு வட அமெரிக்காவின் கடற்கரைகளுக்கு குளிர்ந்த நீரையும் அது கொண்டு வந்து சேர்க்கின்றது. எனவே எல்லா இடத்திலும் ஒரு காலநிலை சீராக்கமோ அல்லது ஒரு வெப்பநிலை வேறுபாடுகளை குறைக்கக்கூடிய வகையிலோ அந்த நீரோட்டம் வந்து எங்களுக்கு மிக மிக அவசியமானது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த பூமியை வந்து நாங்கள் மனித செயல்பாடுகளின் மூலமாக அதிகம் வெப்பமாக்கி வருகின்றோம். மிக மிக அதிகமான கார்பன் டை ஆக்சைடு எங்களது வளிமண்டலத்திலே இப்போது நிறைந்து காணப்படுகின்றது. எனவே இந்த நிலையில்தான் அது சமுத்திர நீரின் வெப்பத்தையும் உயர்த்துவதன் காரணமாக அந்த கன்வேய பெல்ட் சிஸ்டம் வந்து இப்போது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி வருகின்றது அல்லது அது பலமிழந்து வருகின்றது என்பது தொடர்பாக தொடர்ந்து விஞ்ஞானிகள் தங்களது எச்சரிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார்கள் என்பதையும் கூட சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாதிரியாக இந்த ஒரு சமுத்திர நீரோட்டம் வந்து அது சீர்குலைந்தால் அதில் ஏற்படக்கூடிய விளைவுகளை ஒரு திரைப்படம் வந்து மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். நீங்கள் பார்க்கவில்லை என்றால் அந்த மூவியை பார்க்கலாம். த டே ஆஃப்டர் டுமாரோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படம் வந்து அதை மிக மிக சிறப்பாக சித்தரித்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் இந்த காலநிலை மாற்றத்தின் மூலமாக
அந்த ஓஷன் கரண்ட் கொலாப்ஸ் ஆகின்ற போது நாங்கள் சந்திக்கக்கூடிய விளைவுகளை அதில் தெளிவாக எடுத்து காட்டி இருக்கிறார்கள். இதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் இப்போது தோன்றலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில், பூமியில் ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு அந்த நீரோட்ட செயலிழப்பு நிகழ்ந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அது எப்போது என்று சொன்னால், ஒரு 12,900 11,700 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று சொல்லித்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். திடீரென்று அந்த அமொக் வந்து தடைப்பட்டது, அது அந்த சுழற்சி நிகழாமல் போனது என்பதைத்தான் விஞ்ஞானிகள் தெரிந்திருக்கிறார்கள். அதற்கான ஆரம்ப காரணம் என்று சொல்லி, ஒரு விண்கல் பூமியில் மோதியிருக்கலாம் என்று சொல்லித்தான் நம்பப்பட்டது. ஒரு ஆஸ்டிராய்டோ அல்லது ஒரு காமெட்டோ, ஒரு வால் நட்சத்திரமோ எங்களது பூமியில் மோதியதன் விளைவாக அந்த அமக் டிஸ்டரப்ஷன் வந்து ஒரு 12,900 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்திருக்கலாம் என்று சொல்லி நம்பப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சில ஆய்வுகள், ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் சேகரிக்கப்பட்டு அதன் மூலமாக செய்யப்பட்ட ஆய்வுகளின் விளைவாக அந்த மாதிரி அந்த அமக் வந்து செயலிழந்தமைக்கு பூமியில் நிகழ்ந்திருக்கக்கூடிய எரிமலை வெடிப்புகள் தான் காரணம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஒரு வயலண்டான வோல்கானிக் இரப்ஷன், அதன் காரணமாகத்தானாம் அந்த அமக் வந்து திடீரென்று செயலிழந்து போனது. இதன் காரணமாக பூமியின் பல பகுதிகள் மிக குளிர்மையாக மாறியிருந்தன என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுழற்சி மீண்டும் ஆரம்பித்து இப்போது அது ஒரு சமநிலையிலே நடைபெறக்கூடிய ஒரு சுழற்சியாக, எங்களுக்கு மிக பயன்மிக்க ஒரு சுழற்சியாகவும் கூட அந்த அமக் மாறியிருக்கின்ற நிலையில், மீண்டும் மனித நடவடிக்கைகளின் மூலமாக அதில் பாதிப்பை நாங்கள் ஏற்கனவே ஏற்படுத்த தொடங்கியிருக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அது மனித வாழ்க்கையை இந்த பூமியில் பெருமாபத்துக்குள் இப்போது கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த காலகட்டத்தில் அந்த வோல்கானிக் எரப்ஷன் எப்படி அந்த அமைக்கை செயலிழக்க வைத்தது என்று சொல்லி பார்த்தால், திடீரென்று மிகப்பெரிய அளவிலே அந்த ஒரு எரிமலை வெடித்ததன் விளைவாக பூமியின் மேற்பரப்பு அதில் நிறைந்திருந்த அந்த ஒரு புகை அல்லது அந்த வோல்கானிக் ஆஷ் போன்றவை சூரிய வெளிச்சம் வந்து பூமியில் படுவதை தடுத்திருந்ததாம். இதன் காரணமாக வெப்பநிலை மிக அதிகமாகவே சரிந்திருந்தது. அந்த நீரின் உப்புத்தன்மை வந்து மாறியிருந்தது நார்த் அட்லாண்டிக் ஓஷனில். எனவே இதன் காரணமாகத்தான் இந்த அமக் வந்து சீர்குலைந்தது. அது வந்து ஒரு திடீர் மாற்றமானதாகவும் கூட அமைந்திருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை மீண்டும் உருவாகலாம் என்பது தொடர்பான ஒரு எச்சரிக்கை தான் இந்த புதிய ஆய்வுகளின் மூலமாகவும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்கின்றோம். 11:26 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417
3: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமது தம்சின், 4378607002 4378607002.
4: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
5: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறுதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
7: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக் இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
7: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63
8: 88. Easy tune பண்ணுங்க. East FM 102.7.
9: East FM 102.7.
10: கன்று முன்னாது களத்தினும் படாது

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:41 இருக்கின்றது. எம் வி ஹாண்டியஸ் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த லக்ஷரி க்ரூஸ் ஷிப், அதில் ஹண்டவைரஸ் தொற்றுக்கு உள்ளான பயணிகள் பலர் இருந்திருக்கின்ற நிலையில் இப்போது அந்த சொகுசு கப்பலில் இருந்து கடைசி பயணிகளும் வெளியேற்றப்பட்ட பிறகு பெரிய அளவிலான இந்த ஹண்டவைரஸ் பரவலுக்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சுகாதார அமைப்பின் தலைவர் ஒரு நல்ல செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதன் தலைவர் டெட்ரோஸ் அட்னம் காப்ரியசிஸ் ஒரு எச்சரிக்கையும் இதனோடு சேர்த்து வெளியிட்டிருக்கின்றார். இன்னும் அதிகமான தொற்றுக்கள் உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, எனவே நிலைமைகள் மாறக்கூடும் என்பது தொடர்பாகவும் அவர் அந்த ஒரு செய்தியை பகிர்ந்திருப்பதையும் இங்கு கூறிக்கொள்ளலாம். சரி, இந்த வேளையில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஈரான் மீதான போர் ஆரம்பித்ததைத் தொடர்ந்து ஹோமஸ் நீரிணையின் ஊடான கப்பல் பயணங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எண்ணெய் உட்பட இன்னும் பல்வேறு பொருட்களின் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே மத்திய கிழக்கிலிருந்து நடைபெறக்கூடியவை பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. இந்த நிலையில் இது பல துறைகளிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதற்கு உதாரணமாக ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் தொடர்பாக ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் கம்பெனி ஒன்று, மிக பிரபலமான ஒரு ஸ்நாக் ஜாயிண்ட் கல்பி என்று சொல்லி ஜப்பானில் மிக புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் ஒரு முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. என்ன என்று சொல்லி பார்த்தால், தான் உற்பத்தி செய்யக்கூடிய தனது அந்த ஸ்நாக்ஸ் அதன் அந்த பேக்கேஜிங்கை இனிமேல் நீங்கள் பெரும்பாலும் பிளாக் அண்ட் ஒயிட் ப்ராடக்ட்ஸாகத்தான் காணலாம் என்று சொல்லித்தான் அந்த ஜப்பானீஸ் கம்பெனி அறிவித்திருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. தனது தயாரிப்புகளில் 14 ப்ராடக்ட்ஸுக்கு நாங்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வருகின்றோம் என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? இந்த ஜப்பான் அங்கிருக்கக்கூடிய அந்த நிறுவனம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் பேக்கேஜிங்கில் இந்த மாற்றம் கொண்டு வரப்படுவதற்கு அந்த ஹோமஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கின்றமே என்ன பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லி பார்த்தால், இந்த பேக்கேஜிங்கை கலர்ஃபுல்லாக உருவாக்குவதற்கு தேவையான ஒரு அந்த இங்கை கொண்டு வருவதற்கு தேவையான ஒரு மூலப்பொருள் ஒன்று தங்களுக்கு இப்போது கிடைப்பது குறைந்திருப்பதன் காரணமாகத்தான் பிளாக் அண்ட் ஒயிட் பேக்கேஜிங்கை நாங்கள் ஒரு சில பொருட்களுக்கு அறிமுகம் செய்கின்றோம் என்று சொல்லித்தான் அந்த கால்பி அறிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நியூ ஸ்டைல் பேக்கெட்ஸ் வந்து மே மாதம் 25 தொடக்கம் ஜப்பானில் இருக்கக்கூடிய கடைகளில் தென்படும் என்பதைத்தான் அந்த நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. அது தயாரிக்கக்கூடிய அந்த கிரிப்ஸ் மற்றது ப்ரவுன் கிராக்கர்ஸ் போன்றவை இனிமேல் பிளாக் அண்ட் ஒயிட் பேக்கேஜிங்கில் தான் கிடைக்கும் என்று சொல்லித்தான் அந்த நிறுவனம் அறிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் வந்து தனது அந்த முக்கிய நீர்வழி பாதையை மூடியதைத் தொடர்ந்து அன்றாட பொருட்கள் வந்து எவ்வளவு பாதிப்பை சந்திக்கின்றன என்பதற்கான ஒரு சமீபத்திய உதாரணம் இது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒயில் சார்ந்த ப்ரொடக்ட்ஸ் மட்டுமல்லாமல் ஏனைய ஒரு சில உற்பத்தி பொருட்களும் கூட அதிகம் பாதிக்கப்படுகின்றன என்பது தொடர்பாக கூறப்படுகின்றது. இந்த மாதிரியான மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். கடந்த ஒரு சில வாரங்களாகவே அந்த கம்பெனிஸ் வந்து தங்களுக்கான பல பொருட்களுக்கான அந்த ஒரு விநியோகம் தடைப்பட்டிருப்பதை அறிவித்திருக்கின்றன. ஃபியூவலாக இருக்கலாம் அல்லது பிளாஸ்டிக்ஸ் மற்றும் ஹீலியம் போன்றவையும் கூட அந்த விநியோகம் தடைப்பட்டதன் விளைவாக எங்களது வணிகங்கள் பாதிக்கப்படுகின்றன என்று சொல்லி பல நிறுவனங்கள் அறிவித்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஆயில் அண்ட் கேஸ் ப்ரைசஸ் உயர்ந்திருப்பது எல்லோருக்கும் தெரியும். இதே மாதிரியான ஒரு சில பொருட்களின் உற்பத்தியும் கூட பாதிப்பை சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கு இன்னொரு உடையதை நாங்கள் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆயிலை பிரித்தெடுக்கக்கூடிய அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் என்று சொல்லி பார்த்தால் அதிலே ஒரு சில பை ப்ராடக்ட்ஸ் வந்து உருவாகும். அதில் இந்த நாப்தா என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற ஒரு பை ப்ராடக்ட் வந்து இங்க் மற்றும் பிளாஸ்டிக் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றதாம். இது பெரும்பாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்துதானாம் வருகின்றது. எனவே அதன் விநியோகம் இப்போது தடைப்பட்டிருப்பதன் விளைவாகத்தான் அந்த இங்கை வந்து சரியாக உருவாக்க முடியவில்லை என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆசியாவின் பல இடங்களிலும் இந்த நப்தாவின் பிரைஸ் ஈரான் போர் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இரட்டிப்பாக உயர்ந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜப்பானின் அந்த நப்தா என்று சொல்லி பார்த்தால் அதன் 40% விநியோகம்
மிடில் ஈஸ்டில் இருந்து தான் நாம் வருகின்றது என்பது தான் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனவே இந்த நிலையில் தான் அந்த கால்பி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்நாக் ஜாயன் தனது மாற்றத்தை அறிவித்திருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஏப்ரல் மாதத்தில் ஜப்பானீஸ் பிரைம் மினிஸ்டர் சானி தகாச்சி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வெளியே இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து இந்த நாப்தா விநியோகத்தை பெறுவதற்கான முயற்சியை நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லித்தான் ஜப்பானின் பிரைம் மினிஸ்டர் அறிவித்திருப்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 11:46 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

11:51 நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. 9 தான் இப்போதைய வெப்பநிலை. 7 டிகிரி செல்சியஸாக உடல்நிலை சற்று உயர்வடைந்திருக்கிறது. தெளிவாக வானம் இருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு தொடர்ந்து வெளிச்சத்தை நாங்கள் காணப்போகின்றோம். 4 மணிக்கு பிறகுதான் கொஞ்சம் முகில் அதிகரிக்கும், ஆனாலும் கூட வெளிச்சம் தொடர்ந்து தென்படும். 6 மணிக்கு பிறகு கொஞ்சம் மழை தூர தொடங்கலாம். இரவு வழிதான் 10 மில்லிமீட்டர் அளவிலான மழையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். 11 வரை வெப்பநிலை உயர்ந்து 12 என்று நாங்கள் கூடிய உணர்நிலையாகவும் உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இந்த வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதிக அளவில் வெப்பநிலை உயரப்போவதில்லை. வருகின்ற வீக்கெண்ட், லாங் வீக்கெண்டும் கூட. எனவே அந்த நாட்களுக்கு பிறகு, வாரதிக்கு பிறகு வெப்பநிலை உயரக்கூடிய சாத்தியத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதையும் சொல்லிக்கொண்டு எரிபொருள் விலை தொடர்பாகவும் கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பிறகு 2 சதங்கள் உயர்கின்றது என்பதையும் சொல்லிக்கொண்டு, இதுவரை நேரமும் செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 Brock Road, பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் முன்றலில் May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450 தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450
4: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
1: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக்கின் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் 9 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் 9 மணி வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமாரன், 416-844-7390.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வலையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நேரம் சரியாக 12 மணி, இப்பொழுதுக்கு 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொராண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேயர்களே. இன்றைக்கும் வளமை போன்ற ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca உலகத்தில் எந்த பகுதியிலிருந்தும் எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், அதே போன்ற செய்திகள் போன்றவற்றையும் நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212. அதேபோன்று மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. சரி, இப்படியே வந்து நாங்கள் வெளியே காலநிலை எப்படி இருக்குன்னு சொல்லியும் பார்க்க இருக்கின்றோம். வெளியே நாங்கள் காலநிலையை பார்த்தோம் என்று சொன்னால் இப்போது 11 இருக்கின்றது. அதே போன்று சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்கின்ற ஒரு பொழுதாகத்தான் காணப்படுகின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 12 இருக்கப் போகிறது. 2 மணி அளவில் இன்றைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கு வந்து 15 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். அதே வழியில் மழைக்கான வாய்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மழை இல்லையா என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு 9 அளவில் சிறிதளவு மழை இருக்கலாம் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று வியாழனில் தான் கொஞ்சம் 10 கிட்டவான வெப்பநிலை, டபுள் டிஜிட்டில் தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெள்ளியில் இருந்து மீளவும் அப்படியே வந்து நாங்கள் ஒரு 20 மேலான கூடிய வெப்பநிலையை பெற இருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியான செய்தியையும் குறிக்கொண்டு எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 2% உயர்வடைய இருக்கின்றதுன்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12:02 வாட்ஸ்அப் டொராண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

12:07 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். சிட்டி வந்து நேற்றே மகிழ்ச்சியாக கூறியிருந்தது, அதாவது ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்கு வந்து இன்னும் 30 நாட்கள் தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி, அதாவது ஜூன் 11 ஆரம்பிக்க இருக்கின்றது ஃபீஃபா 2026 வேர்ல்ட் கப். அதே போன்று இன்றையிலிருந்து பார்க்கையில் இன்னும் 1 இருக்கின்றது, அதாவது டொரண்டோவிலே மேட்ச் நடைபெறுவதற்கு முதலாவது, அதாவது கனடாவில் டொரண்டோவிலே இடம்பெறுகின்ற முதலாவது மேட்ச் வந்து ஜூன் 12 பிற்பகல் 3 இடம்பெற இருக்கின்றது. இது வந்து பாஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினியா அந்த நாடுகளுக்கிடையிலான மேட்சாக இது இருக்க போகிறது. இது சரியாக 1 இருக்கின்றது, ஜூன் 12 இடம்பெற போகிறது என்றதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. ஃபீஃபா அதற்கான ஒரு வாய்ப்பு போது ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இந்த வேளையில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தலாம், அதாவது சென்சஸை வந்து நீங்கள் ஒவ்வொரு கனடாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதற்கேற்ற வகையில் அதுவும் குறிப்பாக வந்து சில கம்யூனிட்டி நாங்கள் என்ன மொழி பேசுகிறோம் வீட்டில் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது அந்த அதற்கேற்ற வகையிலே வந்து அவர்கள் பல விடயங்களை எங்களுக்காக உருவாக்குவதற்கும் அது வாய்ப்பாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு சிலருக்கு வந்து இது அவ்வளவு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் அது வெரி ரேராகத்தான் இருக்கிறதா, மிக குறைவான அளவில் தான். அதற்கு வந்து சிலர் என்ன பர்சனலான குவஷன்ஸ் சிலது இருக்கிறது அப்படி என்று சொல்லி அதற்கு பதிலளிக்க விருப்பம் இல்லையா, ஆனால் மெஜாரிட்டி வந்து செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். 12 இன்றைக்கு அந்த ரெஃபரன்ஸ் டேட்டாக இருக்கின்றது. அதையும் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபோன் மூலம் அவங்க அதை ரிமைண்ட் பண்ணுவார்கள், இல்லாவிட்டால் நேரடியாக உங்கள் வீடுகளுக்கே யாராவது ஸ்டாஃப் வருவார்கள், அவர்கள் மூலம் அனுப்பப்படுகின்றவர் வருவார் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னரும் நீங்கள் அதை செய்யவில்லை என்று சொன்னால் இது கட்டாயமாக நாங்கள் இக்னோர் பண்ண முடியாது, செய்ய வேண்டிய ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது. அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் உங்களுக்கு ஃபைன் இருக்கும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. $500 ஃபைன் இருக்க போகிறது. இது வந்து உண்மையிலே நாங்கள் எங்களுடைய அந்த மொழி போன்றவை எல்லாம் சொல்லுவோம், ஒரு சில கேள்விகள் தான் இலக்குவாகவே அதை நாங்கள் செய்து கொள்ள முடியும். குறிப்பாக வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து எத்தனை ஸ்கூல் தேவைப்படும், அதே போன்று ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளவு தேவைப்படும், கிளினிக்ஸ் என்ன மாதிரி, அதே போன்று இந்த முனிசிபாலிட்டிக்கு வந்து எப்படி ஃபண்டிங் கொடுப்பது, இப்படி என்று சொல்லி பல முக்கியமான விடயங்களை தீர்மானிப்பதற்கு அரசுக்கு இந்த சென்சஸ் கணக்கெடுப்பு, அதாவது மக்கள் தொகை கூடி, அதாவது எத்தனை பேர் என்னென்ன சிச்சுவேஷனில் என்னென்ன கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விவரங்களும் தெரியும் போது அதற்கேற்ற வகையிலே வந்து அதை அவர்கள் திட்டமிட்டுக் கொள்வதற்கு இதுதான் ஒரு முக்கியமான விடயம். ஒவ்வொரு 5 ஒரு முறை இந்த சென்சஸ் எடுக்கப்படுவதும் தெரிந்தொரு விடயம். 12:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
1: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கரங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும் May 21 வியாழன் காலை 11 முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டப்படுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று May 25 திகதி திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 வரையுள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன் பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: தேரன் தேரன் கிடைக்கதே இல்ல.
6: என்னத்த தேடினீர், என்ன கிடைக்குது இல்ல?
5: இந்த மரக்கறி வாங்கி சமைச்சாலும் ஒரு மனம், ஒரு குணம், ஒரு சுப எதுவுமே இல்ல.
6: அப்ப நீர் இன்னும் பசுமை மார்க்கெட்டுக்கு போகல போல, அங்கதான் நீர் தேர்ற எல்லாமே கிடைக்கும்.
5: அட்ரஸ் சொல்லும், இப்பவே போயிட்டு வாரன்.
7: பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட், 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில் பசுமை மார்க்கெட்.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
9: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 பார்ட்ஸுடன் 5 to 10 லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 பார்ட்ஸுடனும் 5 லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:24 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஆன்டாரியோ ஆடிட்டர் ஜெனரல் அவருடைய அறிக்கைகள் வந்து ஏராளமாக வந்திருக்கின்றன. அவை தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கலாம். அதுக்கிடையிலேயே வந்து டிடிஎஸ்பி இப்போது தெரிவித்திருக்கின்றது, தங்களுடைய ஸ்டாஃப் அதாவது 218 சென்ட்ரல் ஸ்டாஃப் பொசிஷன்ஸ் வந்து இனி இழக்கப்பட இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல 91 வேக்கன்ட் பொசிஷன்ஸும் வந்து எலிமினேட் பண்ணப்பட போகிறது, நீக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லித்தான் இப்போது அதை வந்து டிடிஎஸ்பி வந்து உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதாவது இந்த நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய 218 ஸ்டாஃபுக்கான பொசிஷன்ஸ் வந்து நீக்கப்படுகின்றதாம். அதே போன்று 91 வேக்கன்ட் பொசிஷன்ஸ் வந்து நீக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த பாடசாலைகள் போன்றவற்றுக்கான வளங்கள் அதிகம் தேவைப்படுகிற இந்த நேரத்தில் வந்து இப்படியான விடயங்களும் நடைபெறுகின்றன ஒன்றறிவில். அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லியிருக்கின்றார் என்னென்றால், ஒன்டாரியோ பாடசாலைகளில் இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட்ஸ் தேவை இருக்கின்ற குழந்தைகளுக்கு உதவி புரியக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து குறைவாக இருக்கின்றார்கள். எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் வந்து ஃபுல் டைமாகவோ அல்லது வந்து டெய்லி பேசிஸ்லேயோ குறைவாக, தேவைக்கு குறைவாகத்தான் காணப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். ஆடிட்டர் ஜெனரல் ஷெலி ஸ்பென்ஸ் தான் இது தொடர்பாக இன்றைய நாள் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸுக்கான உதவித்தொகையும் அந்த ஃபண்டிங்கும் வந்து குறைவாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் பார்க்கையில் 2019-20 அதே போன்று 2023-24 ஆண்டு காலப்பகுதியிலே அரசாங்கம் வந்து 15% அவர்களுக்கான கொடுப்பனவுகளை அதிகரித்திருக்கின்றதாம் இந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற வகையிலே. ஆனால் உண்மையில் இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்பெண்டிங் வந்து பாடசாலைகளிலே 19% அதிகரித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் இவருடைய அறிக்கை வந்து தெரிவித்திருக்கின்றது. அத்தோடு பாடசாலைகள் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸை வந்து குறைவாகத்தான் கொண்டிருக்கின்றன, அதற்காகவும் அவை திண்டாடுகின்றன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது இவருடைய அறிக்கை. குறிப்பாக இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் தேவையுள்ளவர்களுக்கு குறைவாக இருக்கின்றார்களாம். அரைவாசி அளவிலான பாடசாலைகள் அண்டர் ஸ்டாஃப்டாகத்தான் காணப்படுகின்றது, தேவைக்கு குறைவான ஸ்டாஃப்ஸ் தான் அங்கே காணப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் இவருடைய அறிக்கை தெரிவித்திருக்கின்றது. இன்னும் பல விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, அவற்றை நாங்கள் எடுத்து வரப்போகிறோம். தொடர்ந்து மணிந்திருங்கள். 12:26 நிமிடம்

0: ஆண்டாரியோவின் பாடசாலைகளில் உள்ள விசேட தேவையுள்ள மாணவர்களுக்கு போதுமான முழுநேர கற்பித்தல் உதவியாளர்கள் இல்லையென மதிப்பீட்டாளர் நாயகத்தின் அறிக்கை கோடிட்டு காட்டியுள்ளது. விசேட தேவையுள்ள மாணவர்களின் கல்விக்கான நிதி ஒதுக்கீடுகளை பணவீக்கத்துக்கு ஏற்ப 15% ஆண்டாரியோ அரசு அதிகரித்துள்ள போதிலும் அவர்களுக்கான பாடசாலை கழகங்களின் செலவுகள் 19% உயர்வடைந்துள்ளதாக மதிப்பீட்டாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு அதிமுகவின் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவினை வெளியிட்டுள்ளனர். அதிமுக கண்டுவரும் தொடர் தோல்விகளை அடுத்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உருவாகியுள்ள அதிருப்தி இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி தலைமையிலான அதிமுக தரப்பினை முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்பு நாளை இடம்பெறவுள்ள நிலையில் அரசிற்கான ஆதரவு 150 கடந்துள்ளது. ஏற்கனவே ஆதரவளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனையும் நேரில் சந்தித்த முதலமைச்சர் தமிழ்நாடு காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் அலுவலகங்களுக்கும் இன்று நேரடியாக விஜயம் செய்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. தமிழின படுகொலை நினைவேந்தல் ஊர்தியின் பயணம் யாழ் நல்லூரில் தியாகி திலீபன் நினைவிட மூன்றலில் ஆரம்பித்துள்ளது. மட்டக்களப்பில் காந்தி பூங்காவில் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டதுடன் வவுனியா, இலுப்பையடி, மன்னார் பள்ளிமுனை ஆகிய பகுதிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோ டீம் முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
0: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
6: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: 12:47 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக அவர் சற்றோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே ஹால்டன் பலீசார் வந்து ஓக்வில் டென்டல் ஆஃபீஸை சேர்ந்த ஒரு முன்னாள் எம்ப்ளாயி ஒருத்தரை வந்து இப்போது சார்ஜ் பண்ணியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். என்ன விடயம் என்று சொன்னால், இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், சும்பாகமா எல்லாம் இல்லை, இரண்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு அதிகமான பணத்தை வந்து தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து இந்த தொகைகளை வந்து அவர் அப்படியே டைவெர்ட் பண்ணியிருக்கிறார் அப்படி என்று சொல்லி ரீடிரெக்ட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 235,000 அதிகமான டாலர்ஸை தான் இவர் அந்த டென்டல் ஆஃபீஸிலிருந்து இப்படி களவாடி இருக்கிறார் என்பது இவர்களால் கண்டறியப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான ஒரு விசாரணை 2015 ஏப்ரலில் ஆரம்பிக்கப்பட்டிருந்ததாம் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எம்ப்ளாயி ஒரு ஆண் ஊழியர் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழிருந்த இந்த நிதி கணக்குகளிலிருந்து தன்னுடைய பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கு தான் இப்படி 235,000 டாலர்ஸுக்கு அதிகமான தொகையை வந்து இவர் மாற்றியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 2023 மேக்கும் 2025 ஜனவரிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த தொகை இப்படி மாற்றப்பட்டிருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. போலீசார் 1ஆம் தேதி இவரை கைது செய்திருந்தார்கள் இந்த ஆண்டு என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 36 வயதான மிசிசாகாவை சேர்ந்த கொக் டுவான் நூயன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர்தான் இப்படி சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கின்றார். பின்னர் அவர் ஒரு உறுதிப்பாட்டின் அடிப்படையிலே இவர் இப்போது ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் மில்டன் கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தப்பட உள்ளார் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே போலீசார் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நபர் வேறு ஏதாவது டென்டல் ஆஃபீஸர்ஸில் கூட வேலை செய்திருக்கலாம், அப்படி யாராவது விவரம் தெரிந்தோர் அறிந்தோர் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அது தொடர்பாக ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் யூனிட்டை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். 12:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
2: 416-461-6401.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074
6: 4164-8074.
7: அகரம் சில்க்,
3: 10000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
3: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
3: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
8: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவறவிடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998 416-371-3998 Bespoke Real Estate.

நேரம் ஒரு மணியாக இருக்கின்றது. இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கு. சரி, அதுக்கிடையில நாங்கள் வெதரை பார்த்துடலாம். வெளியே வெப்பநிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 இருக்கின்றது, 8 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் இன்று அதிகுடிய வெப்பநிலை 12. அடுத்த மணித்தியாலத்தில் இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் நாளைக்கு பார்த்தால் 15 அதிகுடிய வெப்பநிலையாக இருக்கும். 2 கொஞ்சம் கிளவுடியாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இரவு வேளையில் ஒரு 9-10 மணியளவிலே மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கும் மழை இருக்கும் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. புதன், நாளைக்கு புதன், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையிலிருந்து கொஞ்சம் அதிகரித்த வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கிறோம் என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு இருக்கின்றது. அதே வேளையில் எரிபொருள் விலையை பார்த்தால் நள்ளிரவுக்கு பின்னர் 2% உயர்வடி இருக்கின்றது. நேரம் சரியாக 1 நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க முடியும். 102.7 ஊடாக அல்லது வந்து EastFM.ca ஊடாக உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தீங்க என்று சொன்னாலும் நீங்கள் நிகழ்ச்சிகளை தெளிவாக கேட்டு மாற முடியும். அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் மற்றும் செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் EastFM தமிழ் ஊடாகவும் யூடியூபில் EastFM 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழ முடியும். அதே போன்று EastFM தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது EastFM 102.7@gmail.com.

ஒரு மணி 6 நிமிடம் எஸ்டிஎஃப்எம் மூட ஹாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அழகான ஒரு பாடலை நாங்கள் கேட்டிருக்கிறோம், நாளைய பொழுது உன்னோடு என்ற திரைப்படத்திலிருந்து. சரி, இன்றைக்கு இந்த சென்சஸை வந்து நீங்கள் செய்து கொள்வதற்கான நிறைவு நாளாக இருக்கின்றது. ஸ்டாட்டிஸ்டிக் கனடா ஏற்கனவே இது தொடர்பான ஒரு கார்டு ஒன்று உங்களுக்கு வந்திருக்கும், என்வலப் மாதிரி. அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு கிளி கிழிச்சிங்கன்னு சொன்னால் நடுவில் உங்களுக்கு ஒரு கோட் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணி ஆன்லைன் மூலமும் செய்து கொள்ளலாம், அல்லது வந்து தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது, நீங்கள் கண்டாக்ட் பண்ணுவதற்கு உங்களுக்கு உதவி தேவைன்னு சொன்னால் இந்த நிரப்புறதுக்கு, அல்லது வந்து தொலைபேசி மூலம் செய்ய போகிறீங்களா, அல்லது உங்களுக்கு பேப்பர் மூலம் அதை நிரப்பி செய்ய போகிறீங்களா, அப்படி நிறைய தெரிவுகள் எல்லாம் இருக்கின்றது. அதில் நீங்கள் எந்த சாய்ஸ் செய்ய போகிறீங்களோ அதை செய்து கொள்ள முடியும். எல்லா விவரமும் உங்களுக்கு அனுப்பப்பட்டு அந்த கவரில் இருக்கும் என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்தலாம். இன்றைக்கு அதற்கான நிறைவு நாளாக இருக்கின்றது. கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம் நடத்தும் தமிழ் மொழித்திறன் பன்னிசை போட்டிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. போட்டிகள் இம்மாதம் 17 தேதி ஸ்காவரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். பன்னிசை போட்டிகளின் நடுவராக திருமுறை கலாநிதி மதுரை சண்முகநாதன் ஓதுவார் அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். 2010 ஆண்டிற்கு பின் பிறந்த மாணவர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இறுதி நாள் மே 14 தேதியாகும். போட்டிக்கான முழு விவரங்களையும் www.vibulam.org பெற்றுக்கொள்ளலாம். பன்னிசை போட்டியில் பங்கு பெறுவோருக்கு மதுரை ஓதுவார் முனைவர் சண்முகநாதன், வால் புருஷோத்மன் ஆகியோரினால் பயிற்சி வழங்கப்படும். மேலதிக விவரங்களை பெற தலைவர் சுதேசன் 6478618240, முன்னாள் தலைவர் குமரகுரு 6472248871. ஆண்டாரியோனுடைய ஆடிட்டர் ஜெனரல் ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள மாணவர்களுக்கான அசிஸ்டன்ஸ் வந்து குறைவாகத்தான் பாடசாலைகளிலே காணப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய அறிக்கை கூறியிருந்தது. அடுத்த அறிக்கை என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், இந்த மாகாணத்திலே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அன்சேஃபான ஏஐ சைட்ஸை எல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இது வந்து அதிக ரிஸ்காய் கொண்டதாக இருக்கும், இந்த தரவுகளை வந்து அதிக ரிஸ்க்கு உள்ளாக்கி இருக்கும் அப்படி என்று சொல்லித்தான் அவர் கூறியிருக்கின்றார். கடந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலான 2025 ஆண்டு கால பகுதியிலே இது தொடர்பான இந்த தரவுகளை வந்து அவர்கள் ஆராய்ந்திருக்க அதன் அடிப்படையிலே தான் கண்டறியப்பட்டிருக்கின்றது. ஒன்டாரியோவினுடைய ஓபிஎஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து அன்செக்யூர்டான ஏஐ வெப்சைட்ஸை வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். மினிஸ்ட்ரி கூட இதை கட்டுப்படுத்தவில்லை, அதற்கேற்ற செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸை கொண்டு வரவில்லை அப்படி என்று சொல்லி இவருடைய அறிக்கை வந்து தெரிவித்திருக்கின்றது. 1:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7
1: eastfm.ca. Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3 for $11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் 2200 ப்ரோக் ரோட் ப்ரோக்கன்டேல் ப்ரோ 905-512-4261.
7: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: வினோத இல்லம் ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

1:21 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஆண்டாரியோ ஆடிட்டர் ஜெனரல் ஷெலி ஸ்பென்ஸ் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறியிருக்கின்றார். ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் வந்து இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது இன்றைய நாள் அவரின் ஊடாக. என்ன விடயம் அப்படின்னு சொன்னால், ஆண்டாரியோவிலே இந்த கமர்ஷியல் ட்ரக் டிரைவர் ட்ரைனிங்ஸ், அதே போன்று லைசன்சிங் ரெஜிமெண்ட்ஸ், இதில் வந்து பல முறைகேடுகள் நடைபெற்றதை கண்டறிந்ததாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக வந்து இந்த பயிற்சி நேரங்கள் மற்றும் ட்ரைனிங் அவர்ஸ் மற்றும் ஸ்கில்ஸ் போன்றவற்றிலே சரியான விடயத்தில் பயிற்சி அளிக்கப்படவில்லை, அதிலே கொஞ்சம் குளறுபடிகள் நடைபெற்றிருக்கின்றன அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது இவருடைய அறிக்கை. அது மாத்திரமல்லாமல் 2 ப்ரொவின்ஷியல் மினிஸ்ட்ரிஸ் அது கூட அவற்றினுடைய அந்த மேற்பார்வையை வந்து குறைத்து இவர்கள் தொழிற்பட்டிருப்பதையும் காட்டியிருக்கிறது அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக 13 ரெக்கமெண்டேஷன்ஸ் மாகாணத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறதாம். அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லியும் இவர் கூறியிருக்கின்றார். குறிப்பாக இந்த கமர்ஷியல் ட்ரக் டிரைவர்ஸ் தான் அநேகமான விபத்துக்களுக்கு காரணமாகவும் அமைந்திருக்கின்றார்கள். உயிரிழப்புகள், இந்த வீதிகளில் நடைபெறுகின்ற விபத்துக்களினால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகளுக்கு இந்த வர்த்தக லாரி ஓட்டுநர்களே அதிக அளவு பங்கு வகித்திருக்கின்றார்கள். அதிலும் வடக்கு ஒன்டாரியோ பகுதியில் இது இன்னும் அதிகம் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது இவருடைய அறிக்கை. ஏராளமான சரியாக பயிற்சி பெறாத லாரி ஓட்டுநர்கள் தான் இப்போது அதிகம் காணப்படுகின்றார்கள். சரியாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்காமல் இவர்கள் இப்படி ஒரு குறைவான ஸ்கில்ஸோடு குறைவான பயிற்சி நேரத்தோடு உடனடியாக இவர்களுக்கு லைசன்ஸை கொடுக்கின்றார்கள் என்பது அந்த முறைகேடான விடயம் கண்டறியப்பட்டிருக்கின்றது. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்று சொன்னால், ஒரு 6 மாதம் தங்களுடைய தங்களாலே வந்து ஒரு 6 பயிற்சி நிறுவனங்களுக்கு ஓட்டுநர் மாணவர்கள் போன்று பலரை வந்து இவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். அங்கே பார்த்தால் 103.5 மணி நேர பயிற்சி தேவையாம். ஆனால் இந்த 2 தனியார் அந்த பயிற்சி இடங்களிலும் என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், 59.5 மணி நேரம், அதே போன்று 81 மணி நேரங்கள் மட்டுமே இவர்கள் பயிற்சி வழங்கியிருக்கின்றார்களாம். அது மாத்திரமல்லாமல் சில முக்கியமான இன்டர்செக்ஷன்ஸில் பார்க்கும்போது இந்த லெஃப்ட் டேர்ன், அதே போன்று இந்த பின்னோக்கி நகர்த்துறது, நிறுத்துறது, ஒரு எமர்ஜென்சி ஸ்டாப் அப்படின்னு சொல்லி பல விடயங்களை இவர்களுக்கு கற்பிக்கவே இல்லை என்பதும் இவர்களால் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மேஜர் இன்டர்செக்ஷன்ஸில் தான் இந்த ரிவர்ஸ் பார்க்கிங், எமர்ஜென்சி ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் டேர்ன் என்று இவற்றையெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்பதும் இவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான நிலையில் இது எவ்வளவு ஆபத்து அப்படி என்று சொல்லியும், இது தொடர்பாக எப்படி அரசாங்கம் இதை கையாள வேண்டும் அப்படி என்று சொல்லியும் 13 பரிந்துரைகளை வந்து தான் சமர்ப்பித்திருக்கின்றேன் என்று சொல்லி ஷெலி ஸ்பென்ஸ், அதாவது ஆண்டாரியோவினுடைய ஆடிட்டர் ஜெனரல் தெரிவித்திருக்கின்றார். நல்ல விடயம்தான். 1:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

டொரண்டோ பாடசாலை கழகத்தை நவீனமயப்படுத்தும் மற்றும் சரியான அளவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளின் அங்கமாக மேலும் 218 நிர்வாகத்துறை பணியிடங்கள் குறைக்கப்படுகின்றன. அண்மைய ஆண்டுகளில் குறைவடைந்து வரும் மாணவர் சேர்க்கை இதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. 91 பணி வெற்றிடங்களை அகற்றப்படுகின்றன. எதிர்வரும் கல்வியாண்டில் கிட்டத்தட்ட 300 ஆசிரியர் பணியிடங்களும் குறைக்கப்படும் எனவும் கடந்த மாதம் TDSB தெரிவித்திருந்தது. தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் ஆகியவற்றை அண்மித்திருந்த 717 மதுபான விற்பனை நிலையங்களை மூடுவதற்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதேவேளை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தாவேக்கா கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாது எனவும், மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கட்சியின் சனாதனத்தை ஒழிப்போம் என தனது முதல் சட்டமன்ற உரையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்ததை தமிழக பாஜக கண்டித்துள்ளது. இந்து மதத்தின் மீது உமிழ்ந்த வெறுப்புணர்வே திமுக தோல்வியடைந்து துணை முதல்வராக இருந்த உதயநிதி எதிர்க்கட்சித் தலைவராக கீழிறங்க காரணம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளாா்.

0: லியவளையிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs,
4: வணக்கம். எனக்கு சில பயர்ஸ் கால் பண்ணி பிரீமியர் டக் ஃபுட் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிற HST ரீபேட் பத்தி என்கொயர் பண்ணிங்க. இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். பிரீமியர் டக் ஃபுட் வீட்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அண்ட் நிறைய பேர் வீடு வாங்கணும்னுட்டு என்கரேஜ் பண்றதுக்காக புதுசா இந்த HST ரீபேட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கார். முந்தி ஒரு சின்ன அமௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது இந்த HST ரீபேட். இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயரா இருந்தா என்ன, பிரைமரி ரெசிடென்ஸோ நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா, இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக வீடு வாங்கினா, இந்த எந்த விதமான பயரா இருந்தாலும் நீங்க இந்த HST ரீபேட் உங்களுக்கு அப்ளிகபிள். உங்களுக்கு 130,000 வரைக்கும் HST ரீபேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது வெறும் பிராண்ட் நியூ பில்டர் பில்ட் ஹோம்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இதுல ரீசேல் ஹோம்ஸ் இன்க்ளூடட் கிடையாது. அண்ட் ஹோமோட வேல்யூ அப் டு 1.5 மில்லியன் வரைக்கும் இந்த HST ரீபேட்டுக்கு நீங்க குவாலிஃபை பண்ணலாம். உங்களுக்கு இந்த HST ரீபேட் கிடைக்கணும்னாக்கா நீங்க இந்த பில்டர் பில்ட் நியூ பில்ட் ஹோம்காக அக்ரிமெண்ட்டை வந்து ஏப்ரல் 1st அடுத்த வருஷம் மார்ச் 31st நீங்க சைன் பண்ணியானோ அப்பதான் நீங்க அந்த HST ரீபேட்டுக்கு குவாலிஃபை பண்ணுவீங்க. நீங்க ஹோம் பயரா இருந்துட்டு இன்னும் யோசிச்சுட்டு இருந்தீங்களாக்கா வீடு வாங்கணுமா வாங்க கூடாதா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகுமா, இன்னும் பிரைசஸ் கம்மியா போகுமா அப்படின்னுட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்காம நீங்க இப்போ வாங்கறது நல்ல டைம். அண்ட் இந்த HST ரீபேட்டோட அட்வான்டேஜ் எடுக்கிறது நீங்க நல்ல டைம். உங்களுக்கு இன்னும் வீடு வாங்கறத பத்தி, பில்டர் பில்ட் ஹோம்ஸ் வாங்கறத பத்தி ஏதாவது தெரியணும் அப்படின்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
2: Your favorite music
1: on your favorite station 102.7
2: is

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின், 4378607002, 4378607002.
4: செய்யலாம்.
5: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜ் சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
3: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொப்சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:47 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ரவுண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின் அஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. ஏஜாக்ஸிலே வந்து கடந்த சனிக்கிழமை அதிகாலை வேளையில் 2:30 அளவிலே டூரம் போலீசார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு வீட்டு உடைப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அங்கே இருந்தவர்களை தாக்கிவிட்டு அங்கே இருந்த எலக்ட்ரானிக் சாமான்களோடு 3 சந்தேக நபர்கள் வந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இவர்கள் துப்பாக்கிகளையும் வைத்திருந்தார்கள் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிரான்ஸ்டன் அவென்யூ அண்ட் காப்பன்டேல் கிரசன்ட் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் என்ன கேட்டிருக்கிறார்கள்னு சொன்னால், அதிகாலை 1:30 தொடக்கம் 3 மணி வரையில் அந்த பகுதியில் யாராவது இருந்தீங்க, உங்களுக்கு மேலதிகமான இன்ஃபர்மேஷன் தெரியும் என்று சொன்னால் தங்களை தொடர்பு கொள்ளும்படி கேட்டிருக்கிறார்கள். இந்த 3 சந்தேக நபர்கள் தொடர்பான இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ், அது அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி அந்த விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், ஒரு வகையான கேண்டி வந்து மீள் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி என்றால், அதிலே வந்து மெட்டல் உலோக துகள்கள் இருக்கலாம் அப்படி என்று சொல்லி அது வந்து மீள் அழைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது கெனடியன் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியினால் இந்த பிராண்ட் அப்படி என்று சொல்லி பார்த்தால் ஃப்ரீஸ் ட்ரைடு கேண்டி, இதனுடைய அந்த சவக்கி கமி தான் இப்போது மீளழைக்கப்பட்டிருக்கிறது. இதன் உள்ளே இந்த உலோக துண்டுகள் இருக்கலாம் அப்படி என்று சொல்லி ஃப்ரீஸ் ட்ரைடு கேண்டி சவக்கி கமி, அந்த கமி வகை அந்த கீ ஷேப்பில் இருக்கிற நல்ல புள்ளியாக இருக்கும் அந்த கீ தான், அந்த சவக்கீஸ் தான் இப்போது மீளழைக்கப்பட்டிருக்கிறது இந்த குறிப்பிட்ட பிராண்டினுடையது. யாராவது குட்டீஸ் வாங்கி குட்டீஸுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். உடனடியாக அதை பயன்படுத்துவதை நிறுத்திக்கொள்ளுங்கள். ரிட்டர்னையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 1:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெருமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50 வீதத்துக்கும் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகள் விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417
0: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487
2: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் flooring accessories, molding மற்றும் baseboard மலிவு விலையில், custom stairs, அனைத்து விதமான flooring installationம் செய்து தரப்படும். GTA குள் free delivery. 1275 Morningside Avenue, Unit 14, Morningside and Shepherd Sandipal, Good Life Flooring. 416-293-0550, 416-293-0550, goodlifeflooring.ca.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
3: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பாக்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6 மாலை 6:00 பிக்கரின் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 ஆஃப். ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பாக்லைன் என்டர்டெயின்மென்ட் இங்க்.
0: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரைவ் பிளாசா. 905-667-7200.

0: செய்தது.
1: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: நேரம் 2:03. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். 12 இருக்கின்றது. இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் இப்பொழுது எட்டியிருக்கின்றோம். அதே போன்று இனி கொஞ்சம் நாங்கள் கிளவுடியை பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் இரவிலே மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை அதிகூடிய வெப்பநிலை 15 இருக்கும். நாளைக்கும் மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 2% உயர்வடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்கலாம். 102.7 ஊடாக, அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எந்த பகுதியிலிருந்தும் எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதே வழியில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.

2:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அபிமான ஆல்பியன் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்கை மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது ஹர மற்றும் 29 ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்கை மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். அப்படியே நாங்கள் ஏர் இந்தியாவுக்கு செல்லலாமா? சரி, சொல்கிறதா இருந்தால் நீங்கள் அங்கே இருந்து அல்லது கனடாவுக்கு வார அல்லது போகிறதா இருந்தால் ரீஸ்கெட்யூல்ஸை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஏர் இந்தியா வந்து இப்போது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கின்றதாம் இந்த ஃபியூல் காஸ்ட் வந்து அதிகரித்து காணப்படுகின்றது. இந்த நிலையிலே தாங்கள் சில கனடாவிற்கான ஃப்ளைட்ஸை வந்து கட் பண்ணுகின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இது வந்து மே மாதத்தில் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். மே மாதம் தொடக்கம் இருக்க போது ஆகவே வந்து நீங்களும் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். ஏர் இந்தியா ஊடாக கனடாவுக்கோ அல்லது கனடாவில் இருந்து ஏர் இந்தியா மூலம் இந்தியாவுக்கோ நீங்கள் பயணம் செய்பவராக இருந்தால் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனுடைய ரீஸ்கெட்யூலை பார்த்து கொள்ளும்படி கேட்டிருக்கிறார்கள். 2:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த லாங் வீக்கெண்ட்ல ஏராளமான விஷயங்கள் இடம்பெற போகிறது. குறிப்பாக ட்ரோனோ வாட்டர் ஃப்ரண்டிலே 50-க்கும் மேற்பட்ட ஃபுட் வெண்டர்ஸோடு ஃப்ரீயான ஆக்டிவிட்டியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடியதான ஒரு வார இறுதியாக இது இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல், அது தொடர்பான விவரங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 2:10

0: மூக்குத்தி கடுகா கணிந்த காய்த்தாட்டம் நீதானா.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
5: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன், கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன், கனகரட்னம், 416-303-0910.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே, ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
7: ஸ்கார்ப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
8: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
7: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
8: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
7: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்ப்ரோ, 416-649-63.
9: The station with the
10: best
9: music.
11: It's East FM.
12: It's East FM.
13: Feel the power. Feel the bass. 102.7 FM.

2:24 எஸ்டெஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. டிடிசி வந்து இந்த லாங் வீக்கெண்டிலே லைன் 6, இது வந்து ஃபின்ச் வெஸ்ட் எல்ஆர்டி, மே 15 மே 18 வரையில் பிளான்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க்குக்காக மூடப்பட இருக்கின்றது அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ரூட்டை எடுப்பவர்கள் நீங்கள் அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். சரி, அதே போன்று நாங்கள் சொல்லியிருந்தோம், 50 ஃபுட் வெண்டர்ஸோடு டொரோண்டோ வாட்டர் ஃப்ரண்டிலே ஒரு பிராண்ட் நியூ ஓப்பன் ஏர் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து இந்த லாங் வீக்கெண்டில் இடம்பெற போகிறதாம். ஏராளமான இலவசமான ஆக்டிவிட்டீஸும் காணப்படுகிறதுன்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 அதாவது சனி ஞாயிறு திங்கள் 3 இந்த நிகழ்வு இடம்பெற போகிறது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் அப்படி என்று சொல்லி இந்த நிகழ்வு வாட்டர் ஃப்ரண்டிலே இடம்பெற போகின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நண்பகல் 12 தொடக்கம் இரவு 10 வரையும் இடம்பெற இருக்கின்றது. அதே போன்று திங்கட்கிழமை பார்த்தால் 12 இரவு 8 வரைக்கும் இடம்பெற போகின்றது ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். 2:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: ஒன்டாரியோவின் பாடசாலைகளில் உள்ள விசேடத்தொகை உள்ள மாணவர்களுக்கு போதுமான முழுநேர கற்பித்தல் உதவியாளர்கள் இல்லையென மதிப்பீட்டாளர் நாயகத்தின் அறிக்கை கோடிட்டு காட்டியுள்ளது. விசேடத்தொகையுள்ள மாணவர்களின் கல்விக்கான நிதி ஒதுக்கீடுகளை பணவீக்கத்திற்கு ஏற்ப 15% ஒன்டாரியோ அரசு அதிகரித்துள்ள போதிலும் அவர்களுக்கான பாடசாலை கழகங்களின் செலவுகள் 19% உயர்வடைந்துள்ளதாக மதிப்பீட்டாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு அதிமுகவின் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை வெளியிட்டுள்ளனர். அதிமுக கண்டுவரும் தொடர் தோல்விகளை அடுத்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உருவாகியுள்ள அதிருப்தியும் விஜய் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்காக அதிமுகவும் திமுகவும் இணைந்து செயற்பட மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளும் இப்பிளவிற்கு காரணமாக அமைந்துள்ளன. முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி தலைமையிலான அதிமுக தரப்பினை முதலமைச்சர் விஜய் சந்தித்துள்ளார். அதேவேளை அமமுக சட்டமன்ற உறுப்பினரின் போலியான ஆதரவு கடிதத்தை ஆட்சியமைக்கும் நோக்கில் தாவேகா பயன்படுத்தியதாக அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் குற்றம் சாட்டிய நிலையில் அந்த சட்டமன்ற உறுப்பினரும் விஜய்க்கு ஆதரவினை வெளியிட்டுள்ளார். தாவேகா அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்பு நாளை இடம்பெறவுள்ள

0: தப்பில் காந்தி பூங்காவில் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டதுடன் வவுனியா, இலுப்பையடி, மன்னார் பள்ளிமுனை ஆகிய பகுதிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
1: பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் $311. அனிவர்சரியை முன்னிட்டு மே 15 தேதி வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: The station with the best music.
5: It's East FM.
6: It's East FM.
7: Feel the power. Feel the bass. 102.7 FM.

2:45 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. ட்ரோனோவிலே டோர்ஸ் ஓப்பன் அப்படி என்று சொல்லி அந்த நிகழ்வும் இடம்பெற போகிறது. இது இந்த மாதம் 3, 23, 24 சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே இடம்பெற போகிறது. நீங்கள் Toronto.ca போய் இது தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 160 மேற்பட்ட ட்ரோனோ பில்டிங் மற்றும் சைட்ஸ் போன்றவை மக்களுக்காக திறக்கப்பட இருக்கின்றன. இது வந்து அட்மிஷன் ஃப்ரீயான ஒரு நிகழ்வு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏராளமான வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் வந்து இப்படி இலவசமாக மக்கள் பார்க்கக்கூடியதாக ஒரு வார இறுதியில் திறக்கப்படும் அந்த நிகழ்வு தான் வர இருக்கின்றது இந்த 3, 23, 24 தேதிகளில் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நீங்கள் Toronto.ca போய் அது தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய பகுதிகளில் என்னென்ன இருக்கின்றன, எத்தனை மணி அப்படி என்று சொல்லி அந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். பார்த்து வச்சுட்டு நீங்கள் போவதாக இருந்தால் உங்களுக்கு அந்த பார்க்குற நேரமும் வந்து மிச்சம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். 2:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது.

0: 2:50 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருந்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இதுவரை நிரம்பும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் சுரேகா. இனிமையான வணக்கம் நீர்களே. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.
1: உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், காதலித்துப்பார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 416-293-0550. Good Life Flooring.ca.
2: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காபரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில், ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழையிறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காபரோ.

0: இளம் உலகம் மானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டுது.
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்.
3: ஹலோ, யாருங்க?
4: ஹலோ
5: ஹலோ,
3: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா.
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு.
6: நன்றி நீரஜா. 3:01 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது முதல் 5 மணி வரை தொடர்ந்தும் நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். என்றைக்கும் வளமை போலவே மே மாதம் 12 தேதி 2026 ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் திசையெங்கும் கிழக்கில். இனிமையான பாடல்கள் மற்றும் பலவிதமான தகவல்களுடன் இன்றைக்கும் உங்களை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கின்றது கலையகத்தில் நான் சூரியகா. வணக்கம் நேயர்களே.

மூன்று மணி 5 நிமிடம் இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெயில் 7 டிகிரி செல்சியஸ் 9 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல வெயிலாக இருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் கூட மாலை வேளையில் மலை தூறலுக்கான சாத்தியக்கூறுகளை தென்படுகின்றன. அதாவது மாலையிலேயே ஆரம்பிக்கின்றது. 1.3 மில்லிமீட்டர் வரையில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. நள்ளிரவு வேளையில் பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர் வரை மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுகின்றது. இது தொடர்ச்சியாகவே நாளைய பொழுதும் ஒரு மழைக்குரிய பொழுதாகவே இருக்கப் போகின்றது. மாலை வேளையில் இன்று 6 டிகிரி செல்சியஸ் 2 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% அதிகரிக்க இருக்கின்றது. 3 மணி 6 நிமிடம் இது திசையெங்கும் கிழக்கு.

நேரம் 3:11 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் சென்று பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக திருப்பிலக்கம் 4168241212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: பாட்டு நாள விஷயம்
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
2: Subra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandikkirgala No Problem Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukollamudiyum Ungal Loan Processing Nei Udanukudan Email Udaga Update Seyyapadum Subra Mortgage Financial Solution Nesa 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
3: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத்தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை 416-844-7390 416-844-7390
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் 416-779-2323
4: Mitsubishi-il மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின் 437-860-7002 437-860-7002
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ பாடசாலை கழகத்தை நவீனமயப்படுத்தும் மற்றும் சரியான அளவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளின் அங்கமாக மேலும் 218 நிர்வாகத்துறை பணியிடங்கள் குறைக்கப்படுகின்றன. அண்மை ஆண்டுகளில் குறைவடைந்து வரும் மாணவர் சேர்க்கை இதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. 91 பணிவெட்டிடங்களை அகற்றப்படுகின்றன. எதிர்வரும் கல்வியாண்டில் கிட்டத்தட்ட 300 ஆசிரியர் பணியிடங்களும் குறைக்கப்படும் எனவும் கடந்த மாதம் டிடிஎஸ்பி தெரிவித்திருந்தது. தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் ஆகியவற்றை அண்மித்திருந்த 717 மதுபான விற்பனை நிலையங்களை மூடுவதற்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதேவேளை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தாவேக்கா தொண்டர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாதெனவும் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மறுபுறத்தில் சனாதனத்தை ஒழிப்போம் என தனது முதல் சட்டமன்ற உரையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்ததை தமிழக பாஜக கண்டித்துள்ளது. இந்து மதத்தின் மீது உமிழ்ந்த வெறுப்புணர்வே திமுக தோல்வியடைந்து துணை முதல்வராக இருந்த உதயநிதி எதிர்க்கட்சித் தலைவராக கீழிறங்க காரணம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் உணர்வுபூர்வமாக இடம்பெறும் மே 18 நினைவேந்தல் வாரத்தின் அங்கமாக யாழ் வல்வெட்டி துறையில் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பாட்டாளிபுரத்தில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் பங்கேற்றுள்ளனர். முல்லைத்தீவு முள்ளிய வலையிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் விடுக்கும் அறிவித்தல். ஆன்டாரியோ மாகாண வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாரம் இது. ஸ்காப்ரோ ரோச்பாக் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் கொண்டு வந்த சட்டமூலம் 104 கீழ் இந்த வருடம் 6வது ஆண்டாகவும் தமிழின அழிப்பு அறிவூட்டல் வாரம் மே 12 முதல் மே 18 வரை மாகாணம் முழுவதிலும் கடைபிடிக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்து நிற்கும் எம் சமூகம் இன்று கல்வியின் மூலமாக உண்மையை உலகிற்கு உரத்து சொல்கிறது. பிராம்டனில் நிபந்து நிற்கும் தமிழின அழிப்பு நினைவகம் இம்மாணவர்கள் நேரில் கற்கும் வரலாற்று சாட்சியமாகவும் உலகெங்கும் இருந்து வரும் தமிழ் உறவுகள் அஞ்சலி செலுத்தும் நினைவிடம்

0: ஒன்றிணைவோம். மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள்.
1: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம்.

0: ரோட், மாக்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மாக்கம்
1: 416-461-6401.
2: Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
1: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்ட் உடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 437-477-7960.
2: 2026 ரீடிசைன் நிசான் லீஃப் எலக்ட்ரிக் கார்களையும் 2025 இன்ஃபினிட்டி QX50 களையும் 0% ஃபைனான்ஸில் வழங்குவதோடு 2026 ரோக் கிக்ஸ் சென்ட்ராக்கான ரேட்ஸும் குறைக்கப்பட்டுள்ளன.
1: 2 ஆண்டுகளுக்கு ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
2: தமிழில் பேச முகமது லேபி 437-477-7960.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabala Singham, 416-298-2777, mortgagesolutions.ca.
0: Prisha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
0: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
0: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப்போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ள இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 647 ஓ மை ஹோம்.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3,411. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
7: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.

4:07 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த மனத்தியாலத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம். தற்போது வெளியில் 11°C 9 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மழைக்குரிய ஒரு மாலை வழியாக இருக்கப் போகின்றது. மழை இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி தற்போதைய தரவுகள் வந்து கூறுகின்றன. மாலை வேளையில் 7°C 5 உணர இருக்கின்றோம். கிட்டத்தட்ட மாலை வேளையிலே 5.10 mm வரையில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அது அப்படியே தொடர்ந்து நாளைக்கும் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னும் அதிகூடிய வெப்பநிலை நாளை 13°C 11 உணர இருக்கின்றோம். நாளைக்கும் அதிகாலையிலே 2.4 mm வரை மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி தற்போதைய தரவுகள் கூறுகின்றன. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% அதிகரிக்க இருக்கின்றது. 4:08 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் eastfm.ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக eastfm, தமிழ் யூடியூப் ஊடாக eastfm 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, eastfm 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
0: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாபுரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
1: விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
5: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
0: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
7: FM 102.7
0: East FM.

0: 4:26 இஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஜ் ரீஃபினான்ஸ் உங்களுக்கு நீங்க நாளெல்லாம் மோகேஜ் 24 சக்தி வகி 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாக்கத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றால், குறிப்பாக நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை நீங்க பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வைத்து பெற்று தருகின்றார். இதை தாண்டி நீங்கள் யூஎஸ்ஏயில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு மோகேஜை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட வேகமாக பெற்று தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 உடாக நீங்கள் அழைக்க முடியும். குறிப்பாக நீங்கள் ஒரு செகண்ட் மோகேஜினே ஒரு சிறந்த வட்டி வீதத்தை பெற்று தருகிறார். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரசல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான பொருளை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்று தரக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி 416-821-4512 உடாக நீங்கள் அழைக்க முடியும். குறிப்பாக நீங்கள் ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் கார் லோன், கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்தி கொண்டிருந்தால், இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கிகளிலே வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பீமா போன்ற வங்கிகளில் உங்களுக்கு ஒரு குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சை பெற்றுத்தந்தும், இதில் உங்களுக்கு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத்தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி நேரடியாக நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 உடாக நீங்கள் அழைக்க முடியும். குறிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே, ஜிடிஏ தாண்டி வெளியில், குறிப்பாக ஜிடிஏக்கு வெளியில் செல்கின்ற பொழுது லண்டன் ஒன்றாக இருக்கலாம், ஒட்டவா இருக்கலாம், அப்படியே ஜிடிஏக்கு வெளியே எந்தெந்த இடங்களில் உங்களுக்கான மோக்கச்சை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளையும் கூட மேற்கொண்டு இருக்கின்றார். மோக்கேஜ் 24 சக்தி வகை அலையுங்கள். விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-821-4512 உடாக நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் மோக்கேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் உங்களுக்கு வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி வகை இதேபோல் உங்கள் வீட்டுக்கான மோக்கேஜினை நீங்கள் பிரதான வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட அதை வீலண்ட சூடாக உங்களுக்கு மோக்கேஜை பெற்று தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி வகை நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால், உங்கள் கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே பெற்று தருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி வகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். 416-821-4512 416-821-4512

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஒன்டாரியோவின் பாடசாலைகளில் உள்ள விசேட தேவையுள்ள மாணவர்களுக்கு போதுமான முழுநேர கற்பித்தல் உதவியாளர்கள் இல்லை என மதிப்பீட்டாளர் நாயகத்தின் அறிக்கை கோடிட்டு காட்டியுள்ளது. விசேட தேவையுள்ள மாணவர்களின் கல்விக்கான நிதி ஒதுக்கீடுகளை பணவீக்கத்திற்கேற்ப 15 வீதத்தால் ஒன்டாரியோ அரசு அதிகரித்துள்ள போதிலும் அவர்களுக்கான பாடசாலை கழகங்களின் செலவுகள் 19 வீதத்தால் உயர்வடைந்துள்ளதாக மதிப்பீட்டாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு அதிமுகவின் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை வெளியிட்டுள்ளனர். அதிமுக கண்டுவரும் தொடர் தோல்விகளை அடுத்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உருவாகியுள்ள அதிருப்தி இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி தலைமையிலான அதிமுக தரப்பினை முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்பு நாளை இடம்பெறவுள்ள நிலையில் அரசுக்கான ஆதரவு 150 கடந்துள்ளது. ஏற்கனவே ஆதரவளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனையும் நேரில் சந்தித்த முதலமைச்சர் தமிழ்நாடு காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் அலுவலகங்களுக்கும் இன்று நேரடியாக விஜயம் செய்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. தமிழின படுகொலை நினைவேந்தல் ஊர்தியின் பயணம் யாழ் நல்லூரில் தியாகி திலீபன் நினைவிடம் ஒன்றில் ஆரம்பித்துள்ளது. மட்டக்களப்பில் காந்தி பூங்காவில் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டதுடன் வவுனியா இலுப்பையடி மன்னார் பள்ளிமுனை ஆகிய பகுதிகளில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.
1: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சின், 4378607002 4378607002.
2: ஸ்காப்ரோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 மே 8 வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து மே 16 வெள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. மே 8 வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம், மே 15 வெள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம், மாலை சப்பரம், 16 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, 17 ஞாயிற்றுக்கிழமை

0: காலை தீர்த்தம் 18ஆம் திகதி திங்கள் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
1: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: போட்ட புது சேலை உடுத்தி
4: ஸ்காபரோவில்
5: அகரம் சில்க்,
4: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்னர் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
6: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
7: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: please love me my love.
1: 4:46 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: மோக்கேஜ் ரீஃபரன்ஸ் தவிர்க்கு நீங்கள் நாடலாம் மோக்கேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலேயும் 3 அறிவங்களூடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை வைத்துக்கொண்டு வித்தின் காஃபன் அவர்கள் உங்களுக்கு எந்தெந்த வங்கியில் என்னென்ன வட்டி வீத்தில் எவ்வளவு மோக்கச்சி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். மோக்கேஜ் 24 சக்தி பகியும் நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே அதனை பெற்றுத் தருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி பகிம் நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். யூஎஸ்இல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மோக்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி பகிம் குறிப்பாக நீங்கள் ஒரு செகண்ட் மோக்கேஜினை ஒரு சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார். இதில் குறிப்பாக லெண்டர் ஃபீ, அப்ரசல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான பொருளை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத் தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி பகிம் நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். குறிப்பாக நீங்கள் ஒரு லைன் கிரெடிட் கார் லோன், கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மூக்கச்சாக பிரதான வங்கிகளிலே வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்திலே மூக்கச்சினை பெற்றுத்தரக்கூடிய பெற்றுத்தந்தும் ஒரு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத்தருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி பகிம் நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஊடாக நீ அழைக்கலாம். அதுபோல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக நீங்க ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சிகள் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வழியில், ஜிடிஏ தாண்டி வழியில் செல்கின்ற பொழுது நீங்க ஒட்டவா இருக்கலாம், லண்டன் உண்டியா இருக்கலாம், நெக்ராபோல்ஸ் இவ்வாறான இடங்களில் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சி நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் உங்களுக்கு ஒரு சிறந்த வட்டி வீதத்தில் இதனை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி பகிம் 416-821-4512 ஊடாக நீங்க அழைக்க முடியும். அதேபோல நீங்கள் குறிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் மோக்கேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை முதலும் சேர்த்து கட்டக்கூடிய மேற்கொண்டு தருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி பகை நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 416-821-4512 அழைத்தால் முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சினை நீங்கள் பிரதான வங்கியில் செய்யவில்லை என்றாலும் கூட, உங்களுக்கு செய்ய முடியவில்லை என்றால் கூட உங்களுக்கு வீல் என்ற சூடாகவும் அதனை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி பகை ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். மோக்கேஜ் 24 சக்தி பகி 416-821-4512 ஊடாக அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம்.
1: நேரம் 4:49 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் காஃபி டபுள் டபுளில் லாவணியா மற்றும் காவியா இணைந்திருப்பார்கள். இதே போலவே இன்னுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேயர்களே.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office 416-666-7770.
3: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. Sarees for $400, Shalwars $500, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், Chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் Closing Sale. 2950 Birch Mound Road, Unit 5A, Birch Mound and Finch. 416-474-1016.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building in Ullay. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
9: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.

நன்றி சுரேகா. நேரம் சரியாக 5 மணி. நேர்கள் இப்பொழுது முதல் 7 மணி வரை இஸ்ட் எஃப்எம் காற்றலையில் காஃபி டபுள் டபுள் கேட்கலாம். இணைந்து கொள்ள 416-55-4440 வெளியில் 9 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது. 7 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் புதன்கிழமை 14 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது. 12 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 2% அதிகரிக்க இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா, இனிமையான வணக்கம் நேர்களே.

0: 5:04 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00 இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சோமா இருக்கும். கார்த்திகா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: வாசலிலே பூசணி போ.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கார்த்திகா. வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி.

0: உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: பசுமை
0: நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில் பசுமை மார்க்கெட்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
4: என்றும் இசையுடன், ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
3: 5:12 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி. 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4440 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் லவண்யா. டோன்மல் சந்திரன், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க டோன்மல் சந்திரன்?
5: ஓ, நலமா மாட்சியா இருக்கோம். நீங்க என்ன தனியத்தான ஆண்டுக்கு?
3: இல்ல, நாங்க எல்லாரும் கூட்டமா இங்க தான் இருக்கிறோம்.
5: சரி, சந்தோஷம்.
3: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: கூட்டு குடும்பம் பண்றீங்க
3: அப்படிதான்.
5: நன்றி நன்றி. ஒத்தையடி பாதையிலே தாவி ஓடுகிறேன், அவ்வளவுதான் காரணம்.
3: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி டோன்மல் சந்திரன்.
5: நன்றி சந்திரபதி. நன்றி ரவிஞ்சா. நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம். உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.

0: 5:17 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-0-0 நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோகேஷ் விழிக்கிறீங்கனாலதான் மோகேஷ் 24 சக்தி பகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பொழுதில் எங்களோட சக்தி பகை இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்தி பகை.
2: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் அதற்கான தீர்வு வந்து இங்கே தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே கூறுகின்றோம். அதை முடியுமா முடியாதா என்பதை கூறி அந்த மோர்கேஜ் செய்திருக்கிறோம். 10 வருடங்களுக்கு மேலாக ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களிலே மோர்கேஜ் 24 நிறுவனம் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு பலருக்கும் இருக்கிற ஒரு விடயம் வந்து உங்களுடைய கிரெடிட் கார்டு கடன். கிரெடிட் கார்டு கடன் என்று கூறும் பொழுது அதுக்கு மாதம் கட்டுற பணம் வந்து பெருந்தொகையை நீங்கள் செலுத்தி கொண்டிருப்பீங்க. அப்படி ஒரு சூழலில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கான தீர்வு எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு வீட்டை நீங்கள் ஓன் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டிலிருந்து நீங்கள் ஹோம் இக்விட்டி லோனை பெற முடியும். இந்த ஹோம் இக்விட்டி லோனை நான் ஏன் பெற வேண்டும் என்னென்னாலும், அந்த வீட்டில் நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு வந்து கட்டுற அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபா ஒரு 19-28% வட்டி கட்டுவீங்க. ப்ளஸ் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்லப்படும். அதே 1 லட்சம் ரூபாயை நீங்கள் வந்து ஹோம் இக்விட்டியாக பெறும் பொழுது நீங்கள் கட்டுற பணம் வந்து பெரும் மாற்றம், 3000-840 மாறும் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டுவது. இது வந்து எந்த விதமான ஹிடன் ஃபீயும் கிடையாது, அதாவது வந்து லெண்டர் ஃபீ கிடையாது, இதுக்கு வந்து ரினியூவல் ஃபீ கிடையாது. இது வந்து வங்கி வட்டி உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் இக்விட்டியாக பெற முடியும். உங்க மோர்கேஜை பிரேக் பண்ணவும் தேவையில்லை. அழையுங்கள் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிச்சுவேஷன் உங்களை ரீஃபைனான்ஸ், அதாவது வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் மோர்கேஜ் இருக்கலாம், அல்லது உங்களை மோர்கேஜ் வந்து ஒரு பிரைவேட் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு கடன் இருக்கலாம். இவ்வளவுக்கும் பிரித்து பிரித்து பெரிய ஒரு தொகையை கட்டி கொண்டிருப்பீங்க உயர் வட்டி விதத்தில். இது எல்லாத்தையும் உண்டாக்கி ரீஃபைனான்ஸ் செய்வதன் மூலம் இது ரெண்டாவது ஆப்ஷன், உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்களை கிட்டத்தட்ட 50% வரை நீங்கள் குறைப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. என்னுடன் கலந்து ஆலோசிப்பதற்கு 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜை வந்து நாங்கள் பெற்று தருவோம். அப்ரூவல் இன் 24 hours, ஃபண்டிங் இன் 72 hours. என்னை அழைப்பதற்கு 416-821-4512 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பிசினஸ் லோனை பிரதான வங்கிகளை பெற்று தருவோம். அப்ரூவல் இன் 1 week. பேசிக் குவாலிஃபிகேஷன், உங்கள் பிசினஸ் லோன் அப் டு 100,000 மட்டும் பெறலாம். வித்இன் 1 week உங்களுக்கு அப்ரூவல். கிரெடிட் ஸ்கோர் வந்து மோர் தென் 700க்கு மேலே இருக்கணும். உங்களுடைய கம்பெனி 2 இயர்ஸுக்கு மேலே இருந்தால் என்னை அழைக்கலாம். 416-821-4512 416-821-4512 என்ற இலக்கத்தை கலைப்பதன் மூலம் மோர்கேஜ் 24 உங்களுக்கான தீர்வை பெற்றுக் கொள்ளலாம். இது மட்டுமின்றி உங்களுக்கான கொமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜ் மற்றது வந்து கொமர்ஷியல் பிஸ்னஸையும் சேர்த்து வேண்ட போறீங்கனாலும் கூட அதற்கான கமர்ஷியல் மோர்கேஜை வந்து பல வருடங்கள் காலமாக மோர்கேஜ் 24 நிறுவனங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றது. அது வந்து நீங்கள் உங்களுடைய மோர்கேஜ் பர்ச்சேஸ் வந்து எந்த ஒரு பிரதான வங்கியில் உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜை பெற்று தருவோம். நீங்கள் என்னை அழைப்பதற்கு 416-821-4512 என்ற இலக்கத்தை அழைப்பதன் மூலம் மோர்கேஜ் 24 நிறுவனத்தின் தொடர்பை கொண்டு உங்களுடைய ரெசிடென்ட் கமர்ஷியல் மோர்கேஜ் எந்த ஒரு பிசினஸ் லோன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னுடன் கலந்து ஆலோசிக்கலாம். 416-821-4512. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சக்தி பகை எங்களுடன் இருந்து வந்ததுக்கு.

0: 5:26 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:30 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-0-40 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறோம் மாதகல் கரண், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கிறேன். இன்றைக்கு தனியா தான் இருக்கிறீங்களா?
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு அது பாட்டு கேட்போம், அது பிரச்சனை இல்லை. காலமேல வந்து ரமணன் வந்து 7:00 9:00 வரையும் அந்த ப்ரோக்ராம் செய்யறது நல்லா இருக்கு கேட்கறதுக்கு.
0: நன்றி நன்றி.
1: மதுமிதா வந்து 9:00 to 12:00 வரைக்கும் ரெண்டு பேருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்றேன்.
0: நன்றி நன்றி.
1: அருமையா இருக்கு.
0: நன்றி நன்றி.
1: அதோட லாவண்யா, நான் கேட்கிற பாடல் வந்து ஜீன்ஸ் படத்திலிருந்து அன்பு அன்பு தான்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கரண், வணக்கம்.

0: இஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
1: East FM Tamil Seidhigal.
2: பாடசாலை கழகத்தை நவீனமயப்படுத்தும் மற்றும் சரியான அளவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளின் அங்கமாக மேலும் 218 நிர்வாகத்துறை பணியிடங்கள் குறைக்கப்படுகின்றன. அண்மைய ஆண்டுகளில் குறைவடைந்து வரும் மாணவர் சேர்க்கை இதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. 91 பணி வெற்றிடங்கள் அகற்றப்படுகின்றன. எதிர்வரும் கல்வியாண்டில் கிட்டத்தட்ட 300 ஆசிரியர் பணியிடங்களும் குறைக்கப்படும் எனவும் கடந்த மாதம் TDSB தெரிவித்திருந்தது. தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் ஆகியவற்றை அண்மித்திருந்த 717 மதுபான விற்பனை நிலையங்களை மூடுவதற்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதேவேளை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தாவைக்க கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாதெனவும் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மறுபுறத்தில் சனாதனத்தை ஒழிப்போம் என தனது முதல் சட்டமன்ற உரையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்ததை தமிழக பாஜக கண்டித்துள்ளது. இந்து மதத்தின் மீது உமிழ்ந்த வெறுப்புணர்வே திமுக தோல்வியடைந்து துணை முதல்வராக இருந்த உதயநிதி எதிர்க்கட்சித் தலைவராக கீழிறங்க காரணம் என தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் உணர்வுபூர்வமாக இடம்பெறும் மே 18 நினைவேந்தல் வாரத்தின் அங்கமாக ஜாழ் வல்வெட்டித்துறையில் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பட்டாளிப்புறத்தில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் பங்கேற்றுள்ளனர். முல்லைத்தீவு முள்ளிய வலையிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: பல்ட்டி பக்குற டர்ல உடன பல்த்து வருள்டு மொத்தம் அருள உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெருள உடன பல்த்தே.

0: 5:41 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165544400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் ராஜா, எப்படி இருக்கீங்க? பார்ட்னர் பிரேக்ல போயிட்டார் வெக்கேஷன் எடுத்துக்கொண்டு. பார்ட்னருக்கும் வெக்கேஷன் தேவை தானே? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ராஜ், வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. East FM 102.7 கேட்டாலே சம்மர்
2: East FM 102.7. உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Greystone Luxury Homes.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 35 மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
5: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மென்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். June 6 மாலை 6:00 பிக்கரின் கேசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. Ticketmaster.ca மூலம் 60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 ஆஃப் ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மென்ட் இங்க்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஐந்து மணி 5:50 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம். எப்படி இருக்கீங்க உடுப்புட்டியூர் ராஜா? நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: இந்த நேரத்துல இந்த ஊர் எல்லாம் பூக்கள் சிலுக்கு மேலமே சிக்கமேலமே பூக்கவா அந்த பாடல்.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உடுப்புட்டியூர் ராஜா, மேடம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். பாடலுக்கு முன்னதாக மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோர்கேஜ் ரீஃபினான்ஸ் தவிர்க்கு நீங்கள் நாடலாம் மோர்கேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டு ரூபாய் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பொழுது எங்களோட மீண்டும் சக்தி பகி வந்திருக்கிறார். வணக்கம் சக்தி பகி.
3: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும், ரெசிடென்டலா இருக்கலாம், கொமர்ஷியலா இருக்கலாம், பிசினஸ் லோனா இருக்கலாம், 10 வருடங்களுக்கு மேலாக மோர்கேஜ் துறையிலே 3 இடங்களிலே காரியாலயம் கொண்டு உங்களுக்கு சேவையாட்டி கொண்டிருக்கின்றோம். இன்று பல விடயங்களை நான் மோர்கேஜ் சம்பந்தமாக நீங்கள் இலவுவாக உங்கள் கடன் பிரச்சனை எப்படி தீர்வு பெறலாம், உங்கள் மோர்கேஜுகளை இலவாக எப்படி பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்கான சேவையை நீங்கள் மூடாக பெற்றுக் கொள்ளலாம். 10 வருடங்களுக்கு மேலாக இதய சேவையை செய்யும் நிறுவனமாகவும், பல 1000க்கும் மேற்பட்ட மோர்கேஜை பூர்த்தி செய்யும் நிறுவனமாகவும் மோர்கேஜ் 24 நிறுவனம் வழங்குகின்றது. இன்று பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால், இப்போ எங்கிட்ட வர ஒரு கிளையண்ட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க வந்து டெப்ஸ் இருக்கும், ஒரு 100,000 டெப்ஸ் இருக்கும். 100,000 டெப்ஸ் இருந்தால் அவங்க மாதம் நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்க? கிட்டத்தட்ட $3,000 கட்டுவீங்க, 90-20% கட்டுவீங்க. ப்ளஸ் நாங்கள் எல்லோரும் கனவே நிற்கிறது வந்து மினிமம் பேமெண்ட் செய்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு கிரெடிட் நல்லா இருக்கும். இல்லவே கிடையவே கிடையாது. உங்களுக்கு சர்டன் அமௌண்ட் கிரெடிட் கார்டு இருந்து எடுத்து மினிமம் பேமெண்ட் செய்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்வதை நீங்கள் கிரெடிட் பீரோவை புல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஒரு சூழலில் நாங்கள் இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரெண்டாவது, உங்களை வீட்டு ஐக்குட்டி இருந்தால் உங்களை ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் வந்து பிரேக் பண்ணாமல் நீங்கள் அதே ₹1,00,000 நீங்கள் ஹோம் ஈக்குட்டி லோனாக பெறும் பொழுது உங்களை மாதாந்த கட்டுப்பணங்கள் $800 குறையும். 3,000 to 800 குறைஞ்சா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு $2,500 உங்களுக்கு மிஞ்சும். ஒரு 100,000 கடன் இருந்தால் அது மட்டுமின்றி அது வட்டியும் முதலும் சேர்த்து கட்டுற பணமாகவும். இந்த லோன் வந்து எந்த விதமான பிரைவேட் ஹிடன் ஃபீ லோயர் ஃபீ எதுவுமே கிடையாது. மோர்கேஜ் 24 நிறுவனத்தை அழைப்பதற்கு 416-821-4512 என்ற இலக்கத்தை கலைத்து என்னுடன் தொடர்பு ஏற்படுத்தி நீங்கள் பேசிக் கொள்ளலாம். 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூழல் இருக்கலாம். வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் வந்து நீங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ண வேண்டுமானா, உங்களுக்கு பி சைட் மோர்கேஜ் இருக்கலாம், அல்லது செகண்ட் மோர்கேஜ் இருக்கலாம், அல்லது வெஹிக்கிள் லோன் இருக்கலாம், கிரெடிட் கார்டு இருக்கலாம். அப்படி எல்லாம் இருந்தால் எல்லா பேமெண்ட்டையும் ஒரு பேமெண்ட் ஆக்குவதன் மூலம், ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலம் பிரதான வங்கிகளான ஸ்கொஷியா, பிஎம்ஓ, டிடி ஆகிய வங்கிகள் உங்களுக்கான மோர்கேஜை செய்து தந்து மாதந்த கட்டுப்பணங்களை 50% குறைத்து தருகின்றோம். அலையுங்கள் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பிஸ்னஸ் லோன், அதாவது மெர்ச்சன்ட் கேஷ் அட்வான்ஸை பெற்று தருவோம். நீங்கள் ஒரு டெய்லி கேஷ் ஃப்ளோ உள்ள பிஸ்னஸாக இருந்தால் வித்தின் 48 hoursக்கு உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸை கொண்டு வந்த பணம் இருக்கும். அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512. எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனம் தீர்வு இருக்கின்றது. அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512. நன்றி.
2: நன்றி சக்தி பகி, எங்களோட இருந்து கொண்டிருக்கிறேன்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
6: Fantast Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive, Unit 67, Markham.
7: 416-461-6401.
8: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சின், 4378607002, 4378607002.

0: 6:03 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் காஃபி. 7:00 வரை இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00 416-55-44-00 வெளியில் 8 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது. 6 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் புதன்கிழமை 14 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது. 12 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 2% அதிகரிக்க இருக்கின்றது. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் கதைக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க செல்வா செல்வி? நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி, ஒரு கதையை சொல்றாரு மட்டும் விளங்குது, லைன் கிளியர் இல்லாதால அவர்கிட்ட பாடலை நாங்க போடலாம்.

0: 6:09 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-0-0 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் ஜதுசன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கும். வேலை எல்லாம் முடிஞ்சதா ஜதுசனுக்கு?
1: ஓ மக்கா, வேலை முடிஞ்சு வீட்டை போய் கொண்டிருக்கேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாய் என்ன?
0: சரி, எல்லாரும் கேட்கலாம். நன்றி ஜதுசன், வணக்கம்.
1: நன்றி அக்கா வாய்ப்புக்கு.
0: நன்றி, வணக்கம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்ற தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
3: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. பாட்டுக்கு பண்பலை. East FM 102.7.

0: 6:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோகேஜ் ரீஃபினான்ஸ் தேவைக்கு நீங்க நாடலாம். மோகேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பொழுது எங்களோடு மீண்டும் சக்தி பகி இணைந்திருக்கின்றார். வணக்கம் சக்தி பகி.
2: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திலும் அதற்கான தீர்வு இருக்கிறது. தீர்வையும் தாண்டி இன்று பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனம் அதற்கான தீர்வை வந்து தொலைபேசி ஊடாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்று பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான சேலஞ்ச் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ உங்களுடைய கிரெடிட் கார்டு இருந்தால் அந்த வந்து டெப்ட்ஸ் வந்து 100,000 கிட்ட இருந்தால் அப்புறம் மாதம் அந்த கட்டுப்பணங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $3,000 பே பண்ணுவீங்க. ப்ளஸ் மினிமம் சேர்ந்து கொண்டிருந்தாலும் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்வதை அவர் அணிக்க முடியும். அப்படி ஒரு சந்தர்ப்பமாக இருந்தால் உங்களுக்கு ஹோம் இக்விட்டி லோனை பெறுவோம். மாதம் அந்த கட்டுப்பணங்களை 50% பெற குறைத்துக் கொள்ளலாம். என்னுடன் கலந்து ஆலோசிப்பதற்கு 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ரீஃபைனான்ஸ் தேவைகள் இருந்தால், அதாவது வந்து பிரதான வங்கியான டிடி ஸ்கோஷியா பிஎம்ஐ வங்கியில் செய்திருக்கின்றோம். உங்களுடைய மோர்கேஜ் வந்து பிசைட்ரியோ பிரைவேட் ரயோ அல்லது வந்து கார் லோன் கிரெடிட் கார்டு இருந்தால் எல்லாத்தையும் உண்டாக்கி உங்களுடைய மோர்கேஜை வந்து மாதாந்த கட்டுப்பாடுகளை 50% வரை குறைத்து தருகின்றோம். அலையுங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ணிக் கொள்வதற்கு 416-821-4512 என்ற இலக்கத்தோடு என்னோட கலந்து ஆலோசிக்கலாம். 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும், அதாவது வந்து உங்களுக்கு செகண்ட் மோர்கேஜாக இருந்தால் அப்ரூவ் 24 hours ஃபண்டிங் இன் 72 hours, நோ அப்ரேசல் நோ கிரெடிட் செக், அலையுங்கள் 416-821-4512 416-821-4512. மற்றும் நீங்கள் பேங்க்கில் குவாலிஃபை பண்ண முடியாமல் இருந்தாலும் கூட உங்களை வந்து கிரெடிட் யூனியன் வந்து அதே பேங்க் பற்றி வைத்து உங்களுக்கான மோர்கேஜை நாங்கள் பெற்று தருவோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிஸ்னஸ் லோனுக்கான அப்ரூவல் வித் 1 week கிடைக்கும். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ஓவர் 700, பிசினஸ் 2 இயர்ஸுக்கு மேல இருந்தால் நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கமர்ஷியல் மார்கேஜ் வந்து உங்களுக்கு பிசினஸ் வேண்டுவதாக இருந்தாலும் அதுக்கான பிசினஸ் லோனையும் அந்த பில்டிங்கே வேண்டுவதற்குரிய மோர்கேஜையும் நாங்கள் செய்திருந்தோம். கமர்ஷியல் மோர்கேஜை அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைக்கலாம். 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இது மட்டுமின்றி உங்களுக்கான எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருக்கலாம், அதாவது உங்களுக்கு லேண்ட் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் மோர்கேஜாக இருந்தாலும் அதை அழைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஎஸ்ல ப்ராப்பர்ட்டி வேண்ட போறீங்க இருந்தாலும் கூட அதற்கான மோர்கேஜை வந்து நாங்கள் ஆயத்தப்படுத்தி தருகின்றோம். அதே மாதிரி யூஎஸ்ல உள்ள சில நேரத்தில் உங்களுக்கான இந்த ரியல் எஸ்டேட்டுக்கான எங்களுக்கு ரிஃபரல் பார்ட்னர்ஸ் கூட உங்களை யூஎஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி, அதாவது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டியை வந்து மயாமி ஃப்ளோரிடா ஆகிய பகுதியில் இருந்து ஒரு மாதம் அந்த மோர்கேஜை விட மேலதிக வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய விதத்திலையும் அந்த மோர்கேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் அந்த ப்ராப்பர்ட்டி ரிஃபரல் பார்ட்னர்ஸையும் நாங்கள் கனெக்ட் பண்ணுகின்றோம். அழையுங்கள் 416-821-4512
1: 416-821-4512.
0: 6:25 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
3: நான் புஷ்பா கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க புஷ்பா?
3: நல்ல சுகமா இருக்கேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: சாமுண்டி படத்துல எனக்கு அதை பாடல்.
0: சரி, பாடல் வருது. நன்றி.
3: நன்றி.
0: நன்றி. வணக்கம் புஷ்பா.

0: தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: ஒன்டாரியோவின் பாடசாலைகளில் உள்ள விசேட தேவையுள்ள மாணவர்களுக்கு போதுமான முழுநேர கற்பித்தல் உதவியாளர்களை இல்லையென மதிப்பீட்டாளர் நாயகத்தின் அறிக்கை கோடிட்டு காட்டியுள்ளது. விசேட தேவையுள்ள மாணவர்களின் கல்விக்கான நிதி ஒதுக்கீடுகளை பணவீக்கத்திற்கேற்ப 15% ஒன்டாரியோ அரசு அதிகரித்துள்ள போதிலும் அவர்களுக்கான பாடசாலை கழகங்களின் செலவுகள் 19% உயர்வடைந்துள்ளதாக மதிப்பீட்டாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு அதிமுகவின் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை வெளியிட்டுள்ளனர். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உருவாகியுள்ள அதிருப்தியும் அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க இடம்பெற்ற முயற்சிகளும் இப்பிளவுக்கு காரணமாக அமைந்துள்ளன. முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி தலைமையிலான அதிமுக தரப்பினை முதலமைச்சர் விஜய் சந்தித்துள்ளார். அதேவேளை அமமுக சட்டமன்ற உறுப்பினரின் போலியான ஆதரவு கடிதத்தை தவைக்க பயன்படுத்தியதாக அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் குற்றம் சாட்டிய நிலையில் அந்த சட்டமன்ற உறுப்பினரும் விஜய்க்கு பகிரங்க ஆதரவை வெளியிட்டுள்ளார். தவேக்க அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்புகளை நாளை இடம்பெறவுள்ள சூழலில் முதலமைச்சர் விஜய்க்கான ஆதரவு 150 கடந்துள்ளது. இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. தமிழின படுகொலை நினைவேந்தல் ஊர்தியின் பயணம் ஜாழ் நல்லூரில் தியாகி திலீபன் நினைவிடம் ஒன்றில் ஆரம்பித்துள்ளது. மட்டக்களப்பில் காந்தி பூங்காவில் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டதுடன் பவுன்

0: 6:39 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் இணைந்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். எப்படி இருக்கீங்க பபி?
1: நல்ல சோமா
0: இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நன்றி
0: வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றம் நடத்தும் தமிழ் மொழித்திறன் பணிசை போட்டிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. போட்டிகள் இம்மாதம் 17 ஸ்காப்ரோ சிவிக்ஸ் என்ற மண்டபத்தில் நடைபெறும். பணிசை போட்டிகளின் நடுவராக திருமுறை கலாநிதி மதுரை சண்முக நூத்வார் அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். 2010 பின் பிறந்த மாணவர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இறுதி நாள் மே 14. போட்டிக்கான முழு விவரங்களையும் www.vibulam.org இல் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பணிசை போட்டியில் பங்கு பெறுவோருக்கு மதுரை ஓதுவார் முனைவர் சண்முகநாதன், வேல் புருஷோத்தமன் ஆகியோரால் பயிற்சிகள் வழங்கப்படும். மேலதிக விவரங்களை பெற தலைவர் சுதேசன் 647-861-8240. முன்னாள் தலைவர் குமரகுரு 647-224-8871.

0: 6:49 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் தவிர்க்கிறீங்க நாடுதான் மோர்கேஜ் 24 சக்தி வகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது எங்களோடு மீண்டும் சக்தி பகை இருந்திருக்கின்றார். வணக்கம் சக்தி பகை.
2: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திலும் அதற்கான தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த தீர்வு கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து அது இந்த மோர்கேஜ் எவ்வளவு காலத்தில் பெறலாம், என்ன மாதிரி பெறலாம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக கூறுகின்றோம். இப்போ இந்த சூழலில் எனக்கு பலருக்கு இருக்க ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் உங்களுடைய கிரெடிட் கார்டு டெப்ஸ். உங்களுடைய கிரெடிட் கார்டு டெப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100,000 இருந்தால் மந்த்லி பேமெண்ட் 2,000-3,000 பே பண்ணீங்க, வெரி ஹை இன்ட்ரெஸ்ட். அதை விட உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்வதை அவதானிக்க முடியும். அப்படியான சந்தர்ப்பங்களில் ஒரு ப்ராப்பர்ட்டியை ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலம் உங்களை மாதம் அந்த கட்டுப்பாடுகள் கிட்டத்தட்ட 50% வரை நாங்கள் குறைத்து தருகின்றோம். இது மட்டுமன்றி உங்களுடைய மந்த்லி உங்களோட பேமெண்ட், அதாவது வந்து உங்களோட லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கான பேமெண்ட் வந்து ஜஸ்ட் $800 தான் வரும் ஹோம் எக்யூட்டி லோனாக பெறும் பொழுது. இது மட்டும் இல்லாமல் டிடிஎஸ், கோஷியா, பிஎம்ஓ ஆகியவை பிரதான வங்கிகள் வந்து உங்களுக்கான ரீஃபைனான்ஸ் பண்ணி உங்களோட பிரைவேட் மோர்கேஜோ பி சைட் இருக்கிற மோர்கேஜோ அதை மாற்றி தருகின்றோம். அப்படி இருந்தால் சந்தர்ப்பம் 50% மட்டும் உங்களுடைய மந்த்லி பேமெண்ட் குறையும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் இந்த பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் வந்து உங்களுடைய பர்ச்சேஸுக்கான மோர்கேஜை வந்து குறித்த நேரத்தில் முடிச்சு கொள்வதற்கு எங்களுக்கு பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா, பிஎம் ஆகிய வங்கியில் உங்களுக்கான மோர்கேஜை செய்து தர முடியும். அழையுங்கள் 416-821-4512 என்ற இலக்கத்து கலைப்பர் மூலம் என்னோட நீங்கள் கலந்து ஆலோசிக்கலாம். இது மட்டும் இருக்காண்டு உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜ் வந்து பிசினஸ் ஏன் கமிஷன் சேர்த்து வேண்ட பொருங்க அதுக்கான மோர்கேஜ் செய்து தருகின்றோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512. உங்களுக்கான பிசினஸ் லோனை பிரதான வங்கியில் பெற்று தருகிறோம். 2 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு பிசினஸ் எடுக்கணும், 700க்கு மேலே கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் அப் டு 100,000க்கான பிசினஸ் லோனை வந்து அப்ரூவல் இன் வித்தின் 1 வீக். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512. இது மட்டும் இல்லை மோர்கேஜ் ரெசிடென்டல் கமர்ஷியல் மோர்கேஜ் பிசினஸ் லோன் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமின்றி உங்களுக்கான பர்ச்சேஸுக்கான மோர்கேஜ் பிசினஸ் லோனை நீங்கள் பெறுவதற்கு அழைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை யூஎஸ்இல் செய்வதற்கு, அதாவது வந்து டெக்ஸாஸ், ஃப்ளோரிடா போன்ற இடங்களில் வந்து செய்வதன் மூலம் அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியை கண பேர் யூஎஸ்க்கு மூவ் பண்ணி என்னமெண்டா அங்கே வந்து உங்களுக்கு உங்களோட மணி வந்து சர்ப்ளஸ் ஆகும். உங்களோட மோர்கேஜை நீங்கள் பே பண்ணும் பொழுது அதுக்கு பிரேக் ஈவன் இருக்குமே, அல்லது அதை விட கூட காசு உங்களுக்கு வரும் மிஞ்சும். அதுக்கான மோர்கேஜையும் எப்படி அந்த லீகலான முறையில் அங்கே ப்ராப்பர்ட்டிகளை வேண்டலாம், எப்படி அந்த கோஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி அங்கே நீங்கள் அந்த கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கான விசாவை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்ற மேலதிய விவரங்களையும் எங்களோட பார்ட்னர் சூடாக நான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த யூஎஸ்ல உங்களோட ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மோர்கேஜ் சம்பந்தமாக தேவையாக இருந்தாலும் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 416-821-4512 416-821-4512 என்ற இலக்கத்தை கலைப்பதன் மூலம் நீங்கள் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் எந்த ஒரு தேவையும் நீங்கள் கலந்து ஆலோசிக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சக்தி பகை, எங்களோடு அணிந்து கொண்டதற்கு.
0: அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இந்த ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு சகானா விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
1: Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Mohammad Lebi 437-477-7960 437-477-7960.
2: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லேமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, Unit 14, Morningside and Shepherd Sandipal, Good Life Flooring. 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
0: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் 3 for $11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 Broke Road, Broken Dale Road, 905-512-4261.
3: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட்ரி.

0: சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: காலையில இருந்து வேலை, வேலை முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு

0: இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ESFM-ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்பிள்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ESFM நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நேரம் 7:03. நன்றி லாவண்யா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம் ஊரின் நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக 2 மணி நேரங்கள் இணைந்திருக்கப் போகின்றீர்கள். உங்களுடன் இணைந்திருக்கப் போகும் நான் சஹானா லிங்கநாதன். வெளியே காணலே 8 டிகிரி செல்சியஸாகவும் உணரிலே 6 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கிறது. எரிபொருளின் விலை நள்ளிரவில் 2% அதிகரித்துக் கொள்ள இருக்கின்றது. தொடர்ச்சியாக ESFM நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டுக்கொள்ள ESFM.ca வழியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். அதே வேளையில் உங்கள் மொபைல் போனிலும் கூட ஆப்பாக டவுன்லோட் செய்து எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ESFM தமிழ், அதே வேளையில் யூடியூபில் ESFM 102.7 என்ற பக்கத்தை நீங்கள் பார்வையிடலாம். அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212. எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ESFM 102.7@gmail.com. தொடர்ந்தும் இந்த 2 மணி நேரங்கள் உங்களுடன் இணைந்திருக்கப் போகும் நான் சஹானா லிங்கநாதன். தொடர்ச்சியாக நாங்களும் எப்பொழுதும் போல நம் உறவின் நிகழ்ச்சியில் இன்றைய நாளும் வளமை போல கொண்டு வரும் அனைத்து விடயங்களையும் இன்றைய நாளும் தந்துகொள்ள இருக்கின்றோம். முதல் பாடலை அடுத்து தங்கத்தமிழ் வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து நல்லதா நாலு விஷயம் நாங்களும் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கப் போகிறது. அதற்கு பிறகு முதன்மை 3 பகுதியில் முக்கியமான 3 செய்திகளை வந்து உங்களுடன் நாங்களும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். 8 மணிக்கு போட்டி நிகழ்ச்சியோடு நேர்களை இணைத்துக் கொள்ளும் நேரமாக இருக்கப் போகிறது. இன்றைய நாள் அள்ளித்தந்த பூமி போட்டி நிகழ்ச்சியோடு நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து நாங்களும் மணிமகுடம் பகுதியோடு இணைந்திருக்கப் போகின்றோம். தொடர்ந்து மேலும் ESFM 102.7.

நேரம் 7:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசப்எம் 102.7. இந்த வழியில் நாங்களும் தங்க தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த அழகிய தமிழ் வார்த்தை என்ன அப்படின்ற கேள்விக்கான பதில் இதுதான். நுவுழுதல் என்ற வார்த்தையை தான் இன்றைய நாள் கொண்டு வந்திருக்கிறோம். இது என்ன பே இது என்ன வார்த்தையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது வந்து எனக்கும் கேட்டுட்டுது. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்தருக்கு வந்து சொல்கிறது இல்லாட்டி வந்து அவருக்கு வந்து விளக்கப்படுத்துறது அப்படின்றது தான் நுவுழுதல் அப்படின்ற வந்து கூறப்படுகிறது. சொல்லின்ற பொதுவான வார்த்தைக்கு பதில் ஒரு கருத்தை ஆழமாக பதிவு செய்வதை நுவுழுதல் என்பார்கள். அந்த வகையில் இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருந்த அந்த அழகிய தமிழ் வார்த்தை நுவுழுதல். இந்த மாதிரி நிறைய வார்த்தை நாங்களும் தினமும் உங்களுக்காக தந்து கொள்ள இருக்கின்றோம். நேரம் 7:11. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாட்டு நாலு விஷயம் தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.
2: Prisha Law Professional Corporation.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
0: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 Birch Mound Road, Unit 5A, Birch Mound and Finch, 416-474-1016.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
5: காற்றில் பரவும் இசை போல, East FM.

0: நேரம் 7:20 நம் ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வழியில் நாங்களும் நல்லதான விஷயம் சொல்லும் நேரமாக இருக்கிறது. இன்றைய நாள் அப்படின்னு நல்ல விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னா நோட்டிபிகேஷன்ஸ், உங்கள் போன்ல வர நோட்டிபிகேஷன்ஸ், தொந்தரவில்லாத அமைதி நேரம், அதாவது ஒரு குவாய்ட் அவர்ஸை வந்து உங்களோட தினம் உங்களுடைய நாளில் வந்து அந்த குவாய்ட் அவர்ஸை வந்து நீங்களும் அமைத்திட வேண்டும். நமது அலைபேசி அல்லது கண்ணீர் உள்ள இடைவிடாமல் வரும் அறிவிப்புகள் நமது கவனத்தை சிதறடித்து மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடும். எனவே குறிப்பிட்ட நேரத்தை, அதாவது ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட சில நேரத்தை வந்து அமைதி நேரமாக அறிவித்து அறிவிப்புகளை முடக்குவது மன அமைதிக்கு வழிவகுக்கும். இந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் டேர்ன் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 hours இல்லாட்டி ஒரு 1 hour கூட நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களோட இந்த கவனத்தை வந்து சிதறடிக்காத அதே வழியில் மன அமைதியை ஏற்படுத்தும் அப்படின்றதான் நாங்கள் வந்து சொல்கின்ற நல்ல விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து மனிதனங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பொழுதில் மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: மோகேஷ் ரீஃபைனன்ஸ் சேவைக்கு நீங்க நாடலாம். மோகேஷ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்க ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை நீங்க பிசினஸ் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்தை பெற்று தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. இதுவேளை நீங்கள் கனடாவில் இருக்கும் நீங்கள் அமெரிக்காவில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள். குறிப்பாக புளோரிடா மற்றும் டெக்சஸ் போன்ற இடங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்குவது ஒரு மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு. பல சந்தர்ப்பங்களில் ப்ராப்பர்ட்டியின் மூலம் மோர்கேஜ் பேமெண்ட்டை கட்டிய பிறகும் உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை யுஎஸ்ஏ யில் பெற்று தருகின்றார்கள் மோர்கேஜ் 24. மோர்கேஜ் 24 தமது ட்ரஸ்ட் பார்ட்னர்ஸ் ஊடாக இணைந்து உங்களுக்கு சரியான ப்ராப்பர்ட்டியை அமெரிக்காவில் சட்டப்படி எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குவது என்பதிலும் கனடாவில் இருந்தபடியே மோர்கேஜ் ஏற்பாடு செய்வதும் முழு சேவையை வழங்குகின்றார்கள் மோர்கேஜ் 24 என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கு சென்று நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடுவது, ப்ரோசஸ் புரிந்து கொள்வது போன்ற சிரமங்கள் இல்லாமல் ஆரம்ப முதலே இறுதி வரை மோர்கேஜ் 24 உங்களுக்கு வழிகாட்டும். பெறுகின்றார். இதில் குறிப்பாக 1 payment செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத்தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. 416-821-4512 நீங்க அழைக்க முடியும். இதுவரை நீங்க குறிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் மோகேஜ் பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். 416-821-4512 நீங்க அழைக்க முடியும். உங்கள் வீட்டுக்கான மோகேஜினை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடியும்னா கூட உங்களுக்கு வீலண்டர் சூடாக பெற்று ரினுவல் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்று தருகின்றார். அதுவரை நீங்கள் ஒரு குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியில் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. 2 இயர்ஸ்க்கு மேல் உங்களுடைய பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே திறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. அலையுங்கள் 416-821-4512 ஊடாக அழைக்கலாம். ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மோகேஜ் 24 சக்தி பகி. 416-821-4512
0: 1 2

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: மேலும் 218 நிர்வாகத்துறை பணியிடங்கள் குறைக்கப்படுகின்றன. அண்மைய ஆண்டுகளில் குறைவடைந்து வரும் மாணவர் சேர்க்கை இதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. 91 பணி வெற்றிடங்கள் அகற்றப்படுகின்றன. எதிர்வரும் கல்வியாண்டில் கிட்டத்தட்ட 300 ஆசிரியர் பணியிடங்களும் குறைக்கப்படும் எனவும் கடந்த மாதம் TDSB தெரிவித்திருந்தது. தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் ஆகியவற்றை அண்மைத்திருந்த 717 மதுபான விற்பனை நிலையங்களை மூடுவதற்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதேவேளை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தாவைக்க கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாதெனவும் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மறுபுறத்தில் சனாதனத்தை ஒழிப்போம் என தனது முதல் சட்டமன்ற உரையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்ததை தமிழக பாஜக கண்டித்துள்ளது. இந்து மதத்தின் மீது உமிழ்ந்த வெறுப்புணர்வே திமுக தோல்வியடைந்து துணை முதல்வராக இருந்த உதயநிதி எதிர்க்கட்சித் தலைவராக கீழிறங்க காரணம் என தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் உணர்வுபூர்வமாக இடம்பெறும் மே 18 நினைவேந்தல் வாரத்தின் அங்கமாக ஜாழ் வல்வெட்டித்துறையில் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பட்டாளிபுரத்தில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் பங்கேற்றுள்ளனர். முல்லைத்தீவு முள்ளிய வலையிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். The station with the best music.
2: It's East FM. It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
2: உங்கள் சகலவிதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும் RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
3: பசுமை
0: மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட், 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில் பசுமை மார்க்கெட்.
4: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ. எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ. அழகோ அழகு, 6477873784.
5: பாட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் FM 102.7.

0: 7:44 நம் உறவின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் முதன்மை மூன்று பகுதியை வந்தடைந்திருக்கின்றோம். என்ன முதன்மையான மூன்று செய்திகள் அப்படின்றதையும் வந்து அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு பார்த்தலாம். அந்த வகையில் ஈரான் மீதான போரினால் உலகளவில் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவிலும் சர்வதேச ரீதியாகவும் பணவீக்கம் அதிகரித்துள்ள நிலையில் ஜனாதிபதி டிரம்ப் செய்தியாளர்களிடம் உரையாற்றியிருக்கிறார். அதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரும், போர் முடிந்தவுடன் எண்ணெய் விலைகள் பெருமளவு குறைவதை நீங்களே காண்பீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் போர் நிறுத்தத்தை தொடர்ந்து பங்குச்சந்தை முன்னெப்போதும் இல்லாத வகையில் உச்சத்தை அடையும் என்றும் அவர் கணித்திருக்கின்றார். தற்பொழுது கடலில் எண்ணெய் ஏற்றப்பட்ட நூற்றுக்கணக்கான கப்பல்கள் தேங்கி நிற்கின்றன. அது போர் முடிந்தவுடன் இந்த தடை நீங்கி சந்தையில் தாராளமாக எண்ணெய் விநியோகம் கிடைக்கும், இதனால் பணவீக்கம் தானாகவே குறையும் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அதுல அடுத்ததா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கியூபா ஒரு தோல்வியடைந்த நாடு என்று, அது தற்போது அமெரிக்காவின் உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவித்திருக்கின்றாராம். தன்னுடைய ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கிறார் பார்த்தோமானால், குடியரசு கட்சியை சேர்ந்த இவரும் கியூபா குறித்து என்னிடம் பேசுவதில்லை, பேசியதும் இல்லை. கியூபா ஒரு தோல்வியடைந்த நாடு, அது வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். தற்பொழுது கியூபா அமெரிக்காவிடம் உதவி கோரி வருகிறது. இது குறித்து நாம் விரிவாக பேசுவோம். இதற்கிடையில் நாங்கள் சீனாவுக்கு புறப்படுகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த பதிவை வந்து போட்டிருக்கிறார் ட்ரூத் சோஷியல்ல. கியூபாவின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நிலையை மிக கடுமையாக சாடியுள்ள டிரம்ப் அவர்கள் அந்த நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடியிலிருந்து மீள அமெரிக்காவின் உதவி தேவை என்பதை தனது பாணியில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் கியூபா விவகாரத்தில் தனது அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விரைவில் ஆலோசிக்கப்படும் என்பதையும் வந்து அவர் சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி என்னடா, அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் உலகளவில் எரிசக்தி, உரம், மருந்து பொருட்கள் மற்றும் ஹீலியம் விநியோகத்தில் பெரும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது இந்த போரின் தாக்கம் தென்னாப்பிரிக்க கடற்பகுதியில் உள்ள திமிங்கலங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. 2023 முதல் ஹியூதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலால் செங்கடல் மற்றும் சூயஸ் கால்வாய் வழியாக செல்லும் கப்பல்கள் வந்து திசை திருப்பப்பட்டிருந்தன. தற்பொழுது ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளால் ஹோர்முஸ் நீரிணையில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் கப்பல் அதிகளவில் தென்னாப்பிரிக்காவை சுற்றியுள்ள கடல் வழியே வந்து பயன்படுத்தப்பட்டு அந்த வழியாகத்தான் மற்ற நாடுகளுக்கு வந்து செல்கின்றது. அந்த வகையில் தென்னாப்பிரிக்காவின் தென்மேற்கு கடற்கரை பகுதியில் வந்து கப்பல் போக்குவரத்து கணிசமாக அதிகரித்திருப்பதனால் அங்கிருக்கும் திமிங்கலங்கள் மீது இந்த கப்பல்கள் மோதும் அபாயம் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அந்த ஷிப் ஸ்ட்ரைக்ஸ் ஏற்படலாம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. பெருமளவில் அதிகரித்துள்ளதாக இதனால் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு எச்சரிக்கையும் வந்து விடுத்திருக்கின்றார்கள். சர்வதேச திமிங்கல ஆணையத்தின் கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர்ச்சூழலால் எந்த வகையான திமிங்கலங்களும் அதிகம் பாதிக்கப்படுகின்றன என்பது குறித்து விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் தெரிய வருகிறது. அது மட்டுமில்லாமல் இவற்றை பாதுகாப்பதற்கு என்ன வழி அப்படின்றதும் வந்து ஆராயப்பட்டு வருகின்றதாம். இதுவரை முதன்மை மூன்று கேட்டிருந்தீர்கள். நேரம் 7:47 இந்த பொழுதில் மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டிருந்து கொள்ளலாம்.
1: மோகேஜ் ரீஃபைனான்ஸ் தேவைக்கு நீங்க நாடலாம். மோகேஜ் 24 ஷாக்ஸ் பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். குறிப்பாக 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்க பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தா அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்று தருகின்றார் மோகேஜ் 24 ஷாக்ஸ் பகி. ஆகவே நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஆக நீங்க அழைக்கலாம். கேரளாவில் இருக்கும் நீங்கள் அமெரிக்காவில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மென்ட் செய்ய அறிய வாய்ப்பு. புளோரிடா மற்றும் டெக்சஸ் போன்ற இடங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்குவது ஒரு மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு. பல சந்தர்ப்பங்களில் ப்ராப்பர்ட்டி ரென் மூலம் நீங்கள் மோகேஜ் பேமெண்ட் கட்டிய பிறகும் உங்களுக்கு கூடுதலான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள் மோகேஜ் 24. குறிப்பாக மோகேஜ் 24 தமது டிரஸ்ட் பார்ட்னர்ஸ் ஊடாக இணைந்து உங்களுக்கு சரியான ப்ராப்பர்ட்டியை அமெரிக்காவில் சட்டப்படி எவ்வாறு ப்ராப்பர்ட்டியை வாங்குவது என்பதிலும் கனடாவில் இருந்தபடியே மோகேஜை ஏற்பாடு செய்வதிலும் முழு சேவையை வழங்குகின்றார்கள். அமெரிக்காவுக்கு சென்று நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடுவது, ப்ரோசஸ் புரிந்து கொள்வது போன்ற சிரமங்கள் இல்லாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை மோகேஜ் 24 உங்களோடு வழிகாட்டி நிற்கிறது. இது பற்றிய விவரங்களை நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்கள் அறிந்து கொள்ள 416-821-4512 தான் நீங்க அழைக்க முடியும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோகேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டி லோனை லெட் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்று தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 8214512 நீங்க அழைக்க முடியும். உங்களுடைய மோக்கை சம்பந்தமாக, ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் சக்தி பகிர் நாடலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். முன்னே நினைப்படுத்துவோம், 2 இயர்ஸ்க்கு மேல் பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தார். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி. உங்களுடைய மோகே சம்பந்தமாக, ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் சக்தி பகி நாட முடியும். ஜிடிஏ பெரும்பாகத்திலே குறிப்பாக மிஸ்ஸஸ் காலேஜ் கேவன் மோலுக்கு முன்பாக டொரண்டோவில் ஜங்கன் ஷேப்படலும் ஸ்காப்ரோவில் மாக்கமன் மில்லர் சந்திப்பு கடைகள் அமைந்திருக்கிறது. மோகேஷ் 24 மோகே சம்பந்தமாக, ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகளுக்கு நீங்கள் நாட முடியும் சக்தி பகையை. மீண்டும் நினைப்படுத்துகிறோம், யூஎஸ்இல் இன்வெஸ்ட்மெண்ட்கான ஒரு மோகேஜ் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பையும் பெற்றுத் தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி நேரடி அழைத்து முழுமான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். 416-821-4512 அழைத்து முழுமான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும்.

0: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
1: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
0: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
2: சண்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சண்டஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Macavenicum, Middlefieldicum, Idiyal. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல்ட் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சி, 437-860-7002.
3: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெருமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
2: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandikkireergala? No problem. Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum. Ungal Loan Processing Nei Udanukkudan Email Udaga Update Seiyapadum. Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.

இஸ்டெஃபம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். இரண்டாவது மணித்தியாலத்தை வந்தடைந்திருக்கின்றோம். இரண்டாவது மணித்தியாலம் அப்படின்னாலே போட்டி நிகழ்ச்சிக்கான நேரமாக இருக்கும். 8 மணிக்கு நாங்களும் அள்ளித்தந்த பூமி போட்டி நிகழ்ச்சியோடு இந்த பொழுது இணைந்திருக்க போகின்றோம். அதுக்கு முன்னால் முக்கியமான சில விடயங்களை மதனி ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். வெளியே காலநிலை 8 டிகிரி செல்சியஸாகவும் உரநிலை 6 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கிறது. எரிபொருளின் விலை நள்ளிரவில் 2% அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இஸ்டெஃபம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள இஸ்டெஃபம் .ca வழியாகவும் உங்கள் போன் ஆப்பாக டவுன்லோட் செய்தும் கூட நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளலாம். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக இஸ்டெஃபம் தமிழ் என்னும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் இஸ்டெஃபம் 102.7. அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. கதை உற்சாகத்துடன் நாங்களும் இன்றைய நாள் அள்ளித்தந்த பூமி போர் நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்றதான் நான் சொல்ல போறேன். அதாவது ஒரு நாட்டில் இருக்கும் வளம் அல்லது ஒரு நாட்டில் அதிகப்படியாக ஏற்றுமதி செய்யப்படும் ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு விடயமாக இருக்கலாம், அதனை பற்றி தான் இந்த கேள்விகள் சார்ந்திருக்கும். நாங்கள் ஒரு நாட்டை